நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஸ்ராவண மாதம் 2 நாள், 2026 ஜூலை மாதம் 24 தேதி இன்று வெள்ளிக்கிழமை. மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:49 நிமிடம் 43 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 5:52. நாளொரு குரல். உலக புதுமுறை திருக்குறளின் இன்றைய குரல் ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரத்தின் 140வது குரல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இதன் பொருள், உலகத்து உயர்ந்தவரோடு பொருத்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றறிந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார். இதைத்தான் திருவள்ளுவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்கிறார். இதன் பொருள், உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார் என்பதாகும். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5:53. வருவது நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சாம்பல் பூஷணிக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்தியசோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, இதில் சியாட்டிகா மற்றும் டிஸ்க் பிரச்சினை குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகரோலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. மயிலை எம் கார்த்திகேயன் அவர்கள் நாகஸ்வர இசை இடம்பெறும். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இன்னைக்கு மூனோல் வழி நேர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவி குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நண்பகல் 12:00 மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா நாடகம். எழுத்தாக்கம் மற்றும் அமைப்பு ABஎலிசபெத் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் MM தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய தேவார திருவாசக பாடல்களை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ABஎலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரத்தில் பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் RJ ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி சென்னையஞ்சல். 2:50

0: ஐந்துக்கு வானிலை சென்னை ஏஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 வரை புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மாலை 5 நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5 பொன்மாலை பொழுது மயக்கம் என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 முதல் 6:10 வரையிலும், 7 முதல் 7:15 வரையிலும், இரவு 8 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் ஆயிபுரம் ஊராட்சி கே சங்கரி பாண்டியன் அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி ஏஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குசுனவரின் பார்லிமெண்ட் டெல்லி ஏஞ்சல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:03 5 இரவு 9:11 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னேஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவையாவும் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று. இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகளில் சில. காலை 7:30 காமன்வெல்த் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்க மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணை வழி நேர்வேற்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலோடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை ஸ்நேகிதியை பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மார்கரெட் ரோஸ்லின் அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்று கானுங்கள். இவையாவும் 102.8 FM ரெயின்போவில் ஒரு சில நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं फरहत नाज। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि पेपर लीक की घटना के बाद पिछले 2.5 से कई कदम उठाए गए हैं। दोषियों को गिरफ्तार कर और जेल भेजा गया है। कल रात एक वीडियो संदेश में श्री मोदी ने कहा कि सरकार की मुख्य जिम्मेदारी ये सुनिश्चित करना थी कि विद्यार्थियों का शैक्षणिक वर्ष व्यर्थ न जाए और तत्काल परीक्षाएं आयोजित करना जरूरी था। उन्होंने कहा कि पेपर लीक एक छोटा मुद्दा नहीं है और ये लाखों विद्यार्थियों और उनके अभिभावकों के लिए अत्यंत पीड़ादायक है। प्रधानमंत्री ने कहा कि उन्होंने संबंधित विभागों से फास्ट अदालतों के लिए प्रस्ताव तैयार करने के निर्देश दिए हैं।
2: फास्ट ट्रैक कोर्ट के लिए विभागों को निर्देश दिए थे। विभागों ने लगातार मेहनत करके देर रात मुझे मुसद्दा भी दे दिया। फास्ट ट्रैक कोर्ट और कठोर सजा के प्रावधान के साथ का यह मुसद्दा कैबिनेट में चर्चा होगी। कैबिनेट के साथियों के सुझाव के बाद उसका अंतिम रूप दिया जाएगा और सोमवार से जल्द उस बिल को सदन में पारित कराने का प्रयास किया जाएगा।
1: सामाजिक कार्यकर्ता सोनम वांगचुक ने कल रात गुरुग्राम के एक निजी अस्पताल में केंद्रीय मंत्री जेपी नड्डा और जितेंद्र सिंह की उपस्थिति में 26 दिनों से जारी अपना अनशन समाप्त किया।

0: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். கூட்டலும் கழித்தலும் என்று சொல்லும்போது இது ஒரு கணக்கு என்று எண்ணத் தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. இது கணக்குத்தான், ஆனால் கணக்கு அல்ல. எப்படி, எவ்வாறு, எவ்விதம் என்று எட்டி சிந்தித்தோமானால் சரியான தீர்வு கிடைக்கும். கடவுள் நமக்கு தந்த அரிய வரம் நம் வாழ்க்கைதான். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையா என்பதெல்லாம் நம் உள்வினைப்படி இறைவன் போடும் கணக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரும்

0: மக்களோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை, இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்ல விதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று உறுதிபட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம், நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு, இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பொறாமை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இன்மை, இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ആകാശവാണി പുതുച്ചേരി. നേരം 6:15. மதிலை 1215 கிலோ ஹெட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். வருவது தெய்வீக ராகம். தொடக்கமாக எஸ் சௌமியா பாடியது.

இனி சேவை செய்திகள். புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் செடல் மகோத்சவ திருவிழாவில் இன்று காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீமிதித்தல் செடல் உற்சவம் நடைபெறும். இரவு அம்மன் வீதி உலா.

நேர்களை சேவை செய்திக்கு பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். நேரம் 6:33:25. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்று 8 மணிக்கு எமது மத்தியலை

0: 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249486458. மீண்டும் தொலைபேசி எண் 044249486458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஆடித்திங்கள், 8 வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் சாம்பல் பூஷணிக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: சரி, கொஞ்ச நடையா அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டேன், கொள்ளைக்கு போயிட்டு இறக்கிற நீர் மோட்டர் தனியா நெல் வயலுக்கு பாயிற மாதிரி.

0: ரோட்டில் பாட்டு பாடிக்கிட்டு போகிற ஆள் நம்ம கருத்தமுத்து தான். கருத்தமுத்து எப்பா, கருத்தமுத்து
1: யார்? காத்தமுத்து ஓரல் மாதிரி இருக்குதா? ஓ காத்தமுத்தா, வாப்பா வாப்பா காத்தமுத்து. அங்கே வாக்கியா உள்ளே உட்காந்து என்ன பண்ணிக்கிறான்
0: கருத்தமுத்து? அதை வந்துட்டப்பா வந்துட்டப்பா.
1: ஆ வாப்பா, கரை ஏறி மேலே வா.
0: நம்ம வாய்க்காலில் நிறையா நத்தை கிடந்தது. சரி, அதெல்லாம் கொஞ்சம் அரித்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு காலையிலே வந்து இறங்கிட்டேன்ப்பா.
1: ஓ, நத்தை பிடிக்க போனியா?
0: ஆமாம் போவோம். குரலை கேட்டு தான் நானே எட்டி பார்த்தேன், நீ மேலே ரோட்டில் வந்துட்டு இருந்த. அது என்னப்பா பாட்டு? வாசலில் ஏதோ பூசணி பூன்னேன்.
1: ஒன்றில் கருத்த முத, நைட்டு சினிமாவுக்கு போனான், அந்த பாட்டு ஞாபகம் வந்தது, அதான் பாடினு இருந்தான்.
0: கருத்த முத்த முடிவா உட்காருப்பா அந்த மதுவில். நீ பாட்டு சாதாரணமாக பாடிட்ட, ஆனா ஒரு காலத்துல வாசல்ல பூசணி பூ வச்சா பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கு, பரங்கி பூ வச்சா மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கான் அப்படிங்கறத சொல்ற விதமா தான்ப்பா கோலத்துல பூ வைக்கிற பழக்கம் வந்ததா சொல்றாங்க.
1: என்ன காத்தமுத்து, எனக்கு ஒரு புது செய்தியை சொல்றேன். ஏன் காத்தமுத்து, நம்ம ஊர்ல கோலம் போட்டு எல்லா பூவும் தானே வைக்கிறாங்க?
0: காலம் மருவி மருவி போகும்போது இதெல்லாம் எல்லாரும் மறந்து போயிடுறாங்கப்பா. நீ பரங்கிலாம் சாகுபடி பண்ற, ஆனா பூசணிக்காய் சாகுபடி பண்ண மாட்டேங்கிறியப்பா.
1: அப்படி என்னப்பா இருக்குது பூசணிக்காய் சாகுபடி பண்றதுலாம்?
0: பூசணிக்காய நிறைய பேர் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, ஆனா அதுல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு தெரியுமா? ஆமாப்பா, சில பேர் வந்து அல்சர்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு அல்சர் சரியாகலங்க, வயிறு எப்ப பார்த்தாலும் எரியுது, கபப்பாங்குது, வயிற்றுல என்னமோ பண்ணுது, அப்படிலாம் பயப்படுவாங்க சில பேர். இதுக்கெல்லாம் அருமையான மருந்துப்பா இந்த பூசணிக்காய், இதை சாப்பிட்டா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும்பா.
1: ஓஹோ,
0: இது போக இன்னும் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. இப்போ சாம்பல் பூசணிய அந்த சாறு இருக்குல்ல, அதை வந்து தலையில் அந்த பொடுகு தொல்லைன்னு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, இந்த சாம்பல் பூசணியிலேருந்து சாறு எடுத்து தலையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கு பிறகு நீ ஷாம்பு போட்டு கூட நல்லா குளிச்சிடலாம்ப்பா.
1: ஓ சரி சரி.
0: இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த தலையில் பொடுகு தொந்தரவே இருக்காதான். இன்னொன்று என்னென்னா, இந்த பூசணி விதை இருக்குல்ல, அதை நம்ம தலையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணெய் பாட்டிலில் இந்த விதையை போட்டு அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும். நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா அவ்வளவு நல்லதான்ப்பா, தாராளமாக சாகுபடி செய்யலாம். நிறைய பேர்

0: நம்ம இந்த செய்திகள் எல்லாம் சொன்னோம்னா பூசணிக்காய் பயன்பாடே அதிகமாயிடும்பா.
1: காதமுதா, அப்ப இந்த பூசணிக்காய் சாகுபடி செய்வதற்கான அந்த தொழில்நுட்பங்கள் பத்தி சொல்லுப்பா எனக்கு.
0: ஒன்னு இல்லப்பா, கோடை காலத்துல உடல்ல உண்டாகக்கூடிய வெப்பத்தை பூசணிக்காய் தணிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து பரங்கிக்காய் மாதிரி அந்த தோற்றத்துல இருக்கிறதுனால சாம்பல் பூசணி அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. கோ 1 கோ 2 டயமண்ட் PSS 603 இப்படி ரகங்கள் பல இது இருக்குதுப்பா.
1: கதமுத, சாகுபடி செய்வதற்கேற்ற பருவம், மண், சாகுபடி செய்வதற்கான முறைகள், விதை நேர்த்தி, நீர் நிர்வாகம், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லு கதமுத்த.
0: கருத்தமுத்து, ஜூலை அப்புறம் ஜனவரி மாதங்கள் பயிரிட ஏற்ற மாதங்கள்ப்பா. ரைட்டா, மானாவாரியில் நம்ம சாகுபடி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் களிமண் கலந்த நிலமாக இருந்தாலும் நல்லது.
1: சரி,
0: சாம்பல் பூசணியுடைய வளர்ச்சிக்கு அதிக குளிர் இல்லாத ஓரளவு வெப்பமான பருவநிலை அதுதான் உகந்ததுப்பா. நிலத்தை நல்லா 3-4 முறை உழவு செஞ்சு 2 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள நீண்ட வாய்க்கால் அமைச்சுக்கணும். இந்த வாய்க்காலை ஒட்டி 1.5 மீட்டர் இடைவெளியில 30 சென்டிமீட்டர் நீளம், 30 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் ஆழம், இந்த அளவுக்கு குழிகளை எடுத்துக்கணும்.
1: சரி,
0: இதில் அடியுரமாக தொடு உரத்தை போட்டு மேல் மண்ணை கலந்து குழிகளை மூடணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து விதைகளை அதில் ஊனணும்.
1: காத்தமுத்த, 1 ஹெக்டேருக்கு எவ்வளோ விதைகள் தேவைப்படும்?
0: 2.5 கிலோ விதை தேவைப்படும்பா. விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி
1: சரி,
0: 1 கிலோ விதைக்கு 2 லிட்டர் தண்ணி இந்த விகிதத்தில் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு 6 நாள் கழித்து விதைக்கணும்.
1: ஓஹோ,
0: இதனால் முளைப்பு திறன் கூடுதாம்ப்பா. இப்போ தயார் செய்திருக்கிறோம்ல குழி,
1: ஆமாம்,
0: அதில் வரிசைக்கு வரிசை 2 மீட்ரு, செடிக்கு செடி 1.5 மீட்ரு, இந்த இடைவெளியில் நம்ம 3-6 விதைகளை ஊன்றணும். அடுத்து நீர் நிர்வாகத்தை பற்றி கேட்டல.
1: ஆமாம்,
0: விதைகளை விதைப்பதற்கு முன்னாடி குழிகளில் நம்ம நீர் பாய்ச்சணும்.
1: சரி,
0: அதுக்கு பிறகு விதைச்ச அடுத்த நாள் கண்டிப்பாக தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் 3ஆம் நாள் உயிர் தண்ணி பாய்ச்சணும்.
1: சரி,
0: முளைப்பு திறன் வந்து நல்லா முளைக்க ஆரம்பித்த பிறகு வாய்க்கால்கள் மூலம் வாரம் 1 முறை நம்ம நீர் பாய்ச்சணும்.
1: நோய் ஏதாவது வருமா? கலை நிர்வாகம் பற்றின செய்தியை முக்கியமாக அறுவடை, இது சம்பந்தமாக விளக்கமாக கொஞ்சம் சொல்லுவோம் அந்த முதல்.
0: இப்போ நம்ம செடி முளைச்சி வருது இல்லை, குழி 1க்கு 1 கிலோ தொழு உரம், அப்புறம் கலப்பு உரம் 100 கிராம், இதை இட்டு நீர் பாய்ச்சணும்பா.
1: சரி,
0: 30 நாள் கழித்து 1 குழிக்கு 10 கிராம் யூரியா இதை மேலுரமாக இடணும். விளைச்சல் அதிகரிக்க விதைச்ச 15வது நாளில் 10 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 மில்லி எத்திரில் அப்படின்னு ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குப்பா.
1: ஓஹோ,
0: அதை நம்ம நல்லா கலந்து
1: சரி
0: 4 முறை 1 வார கால இடைவெளியில் நம்ம தெளிக்கணும். இதனால் கொடிகளில் பெண் பூக்கள் அதிகம் தோன்றி அதிக காய்கள் பிடிச்சி விளைச்சல் அதிகரிக்கும்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி,
0: நமக்கு மகசூல் தானே முக்கியம்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்போ தான் நல்ல லாபம் கிடைக்கும்.
0: ஆமாம்ப்பா. அப்புறம் 15 நாளைக்கு 1 முறை ஏதாவது களை தென்பட்டுச்சுன்னா களைகளை நீக்க செய்யணும்.
1: சரி,
0: சாம்பல் நோய் வர வாய்ப்பு இருக்கு, அப்படி ஏதாவது தென்பட்டுச்சுன்னா கார்பன் டைசீம் %1 மருந்தை 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும்பா. ரைட்டா?
1: சரி சரி.
0: காய்கள் முற்றிய நிலையில காய்களின் மேல்பரப்பில் உருவாகும் அந்த சாம்பல் பொருள்லாம் வந்து உதிர தொடங்கும்.
1: ஓஹோ,
0: இதுலேருந்து இந்த பூசணி விதைச்ச 90வது நாளில் முத்தி போச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு காய்களை அறுவடை செய்யலாம்பா.
1: கதமுத, பூசணிக்காவில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே மக்கள் நிறைய பூசணிக்காய் வாங்குவாங்க. இதனால் விவசாயிகளும் நிறைய சாகுபடி செஞ்சால் லாபம் நிறைய கிடைக்கும்.
0: ஆமாம் கருத்தமுத்து, கட்டாயமாக இதை எல்லாத்தையும் சொல்லணும். உன் நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்துக்கப்பா. இது போக கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு இருக்குது. அதிக அளவில் இந்த பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் வந்து சில பேர் அதிகமாக இருக்குன்னுலாம் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுப்பா, ரத்த அழுத்தத்தை குறைக்குதுப்பா இது.
1: அப்போ காத்துமுத்தா, இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிற சாம்பல் பூசணியை பற்றியா, அந்த சாம்பல் பூசணியை பயிரிட்ட நல்ல விளைச்சல் பார்த்த, நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறான்.
0: சரிப்பா கருத்தமுத்த, சரிவா வீட்டுக்கு போகலாமா?
1: கதமுதா மதியம் என்ன நத்த பரட்டல் தானா?
0: ஆமாப்பா, நத்த பரட்டல்.

0: பண்ற அளவுக்கு தான் நல்லா கிடைச்சிருக்குது.
1: சரி சரி சரி,
0: பை நிறைய இருக்குது. நீ வேணா கொஞ்சம் எடுத்துட்டு போறியா?
1: இல்ல இல்ல காத்து மூத்தா, உங்க வீட்டுல சமைச்சா நல்லா ருசியா இருக்கு நத்தா. ஆனா நான் மதியம் சாப்பிட வந்துடுறேன் பா.
0: சரிப்பா சரிப்பா, மதியம் கட்டாயம் வீட்டுக்கு வந்துரு.
1: சரி சரி,
0: நீ வர்ற வரைக்கும் நான் சாப்பிடாம வெயிட் பண்ணுவேன்.
1: ஆ சீக்கிரமா வந்துடுறான்.
0: சரிப்பா, நான் போயிட்டு வரட்டுமா?
1: ஆ பார்த்து போயிட்டு வா.
0: நீ எங்க வயலுக்கு போறியா?
1: ஆமா ஆமா,
0: போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை சாம்பல் பூஷணி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் உரையாடினார்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2 முதல் 5 வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
2: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக முடியும். ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம். அது சில குறைபாடு

0: குறைகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மக்கட்டத்தும் இல்லை. அதனால அந்த குறைகளை வந்து நாங்கள் கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும் இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
1: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100-ஆண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6,32,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியார் அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில்

0: அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55:11
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு.
2: வழங்குபவர்
3: வி சுரேந்தர் அவர்கள்.
4: உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பறவை எது என்று கேட்டு பாருங்கள். அவர் மயில், பச்சைக்கிளி, குக்குருவான், பூனாரை, வேதிவால் குருவி என்று ஏதோ ஒரு பறவையின் பெயரை கூறுவார். அந்த பறவை ஏன் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேளுங்கள். பெரும்பாலானோர் அந்த பறவையின் நிறத்தை சொல்லி அந்த நிறத்தில் அது இருப்பதால் தான் அப்பறவை எனக்கு பிடிக்கும் என்று சொல்வார்கள். எனவே பெரும்பாலானோருக்கு ஒரு பறவை பிடித்து போவதற்கான காரணம் அதன் வண்ணங்களே. பறவைகளுக்கு வண்ணங்களை தருபவை அப்பறவையின் இறகுகளே. இறகுகள் பறவைகளின் முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. பறவைகளுக்கு 6 வகையான இறகுகள் இருக்கின்றன. எனினும் இறகுகளின் முக்கிய பயன்பாட்டை கொண்டு அவற்றை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது பறக்க உதவும் இறகுகள். இவை இறக்கைகள் மற்றும் வால் பகுதிகளில் மட்டும் இருக்கின்றன. இரண்டாவது உடல் இறகுகள். இவை உடல் முழுவதும் காணப்படுகின்றன. மூன்றாவது தூரிகை போன்ற இறகுகள். இவை பெரும்பாலும் முகம் மற்றும் பறவைகளின் தலைப்பகுதிகளில் காணப்படுகின்றன. குறிப்பாக கண்களைச் சுற்றி, நாசி துளைகளைச் சுற்றி மற்றும் அலகின் கடைசியில். இவற்றுக்கு வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக பூனை மற்றும் புலியின் முகத்தில் இருக்கும் மீசைகள் உணர்திறனை கொண்டிருப்பதைப் போல் குக்குருவான் போன்ற பறவைகளின் முகத்தில் வாய்க்கு பக்கத்தில் மீசை போன்று இருக்கும் இறகுகள் உணர்திறனை கொண்டிருப்பவையாக இருக்கின்றன. மேலும் கண்களைச் சுற்றி இருக்கும் இவை கண்களையும் பாதுகாக்கின்றன. இறகுகள் 4 முக்கியமான வேலைகளை செய்கின்றன. முதல் முக்கியமான பணி வெயில், மழை, குளிர் போன்ற தட்பவெப்ப நிலையிலிருந்து பாதுகாப்பது. பறவைகள் வெப்பரத்த உயிரிகள் ஆகும். எனவே அவற்றால் சுற்றுப்புற சூழலுக்கு தக்கவாறு வெப்பத்தை மாற்றிக்கொள்ள இயலாது. ஆகவே அவை தங்கள் உடம்பில் வெப்பத்தை உண்டாக்குவதன் மூலம் சீரான வெப்பநிலையை பராமரிக்கின்றன. பறவையின் உடல் உண்டாக்கும் வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுப்பது அதன் இறகுகளே. பறவைகளின் இறகுகள் ஒரு வெப்பத்தடுப்பு அமைப்பு போல செயல்பட்டு தடுக்கும் வெப்பத்தை அதன் தோலின் மேற்பகுதியில் நிறுத்துவதன் மூலம் பறவைகள் கதகதப்பாக இருக்கின்றன. குளிர் அதிகமாக இருக்கும்போது பறவைகள் தங்களின் வெளிப்புற இறகுகளை செலுத்திக் கொள்வதன் மூலம் வெப்பம் வெளியேறுவதை முழுவதுமாக தடுக்கிறது. இதன் மூலம் அதன் உடலை மேலும் கதகதப்பாக வைத்திருக்க முடியும். இரண்டாவது பணி இறகுகள் மூலமாக இறக்கைகளையும் வால்களையும் உருவாக்கி பறவைகளின் பறக்கும் இயல்பை உறுதிப்படுத்துவது. எடுத்துக்காட்டாக பறவைகள் படகு போன்ற உடலமைப்பை பெற்றிருப்பதன் மூலம் குறைந்த ஆற்றலை பயன்படுத்தி காற்றை கிழித்து வேகமாக பறக்க முடிகிறது. இவ்வாறு அதன் உடலமைப்பை எலும்புடன் இணைத்து உருவாக்குபவை அதன் இறகுகளே. பறவைகளின் உடலில் பெரும் பகுதியை மூடியிருப்பவை உடல் இறகுகள் ஆகும். மேலும் இறக்கைகள் மற்றும் வால் பகுதிகளில் இருக்கும் பறக்க உதவும் இறகுகள் வேகமாக அல்லது மெதுவாக பறக்க, திசை திரும்ப, கீழிறங்க, மேலெழும்ப என வெவ்வேறு விதங்களில் பறத்தலை உறுதிப்படுத்துகின்றன. மூன்றாவது பணி பறவைகளின் உடம்புக்குள் நீர் புகாமல் பாதுகாப்பது. நான்காவது பணி பறவைகளுக்கு வண்ணங்களை அளித்து அதன் மூலம் சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை உருமறை தோற்றத்தின் மூலம் பாதுகாத்துக் கொள்வது. இணையைக் கவர்தல் போன்ற இனப்பெருக்க செயல்களில் ஈடுபடுவது. பெரும்பாலான பறவைகள் அவை வாழும் சூழலையொத்த நிறங்களை பெற்றிருக்கின்றன. இதன் மூலம் அவற்றால் பிற இறைக்கொல்லி விலங்குகள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகள்

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:35 நகருலா, 8:02 8:30 தகவல் தளம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, இது நேரம் 7 மணி.

வருவது சிந்தனை மலர். கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி. சொன்னவர் ஜேம்ஸ் அலன். கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி. ஜேம்ஸ் அலன் அவர்களின் நற்சிந்தனை இது. சிந்திக்க வைத்த சிந்தனை மலர் நாளையும் மலரும். நேர்களை இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவி குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா நாடகம். எழுத்தாக்கம் மற்றும் அமைப்பு ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.

0: இன்று பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர். மார்கரெட் ரோல்சின் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஆஷா. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. புதுவை புதுமையில்
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: ஒருவன் ஆண்டவனின் திருக்கோயிலை பழுதுபடாமல் நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கே அதை செய்கிறான். மற்றொருவனோ கண்டவைகளையெல்லாம் அதில் போட்டு நிரப்பி அந்த தெய்வீக பாத்திரத்தை துர்நாற்றம் அடிக்கும் சாக்கடை ஆக்கிவிடுகிறான். இவ்விதம் ஒருவருக்கொருவர் எவ்வித சம்பந்தமும் இன்றி தொலைவிலேயே வாழ்கின்றனர். நாளாக ஆக இவ்விருவருக்குமிடையே இருக்கும் தூரம் அதிகமாகுமே அன்றி குறையாது. பிரம்மச்சரியம் என்பது மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றிலும் புலன்களை அடக்குவதேயாகும். சொன்ன புலன் அடக்கத்தின் அவசியத்தை ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் நான் நன்றாக அறிந்து வருகிறேன். பிரம்மச்சரியத்திற்கான சாத்தியங்கள் எவ்விதம் எல்லையற்று இருக்கின்றனவோ அதேபோல் துறவுக்கும் எல்லையில்லா சாத்தியங்கள் உண்டு. அத்தகைய பிரம்மச்சரியத்தை ஒரு வரையறைக்கு உட்பட்ட முயற்சியினால் அடைந்து விடுவது சாத்தியமல்ல. அநேகருக்கு அது வெறும் லட்சியமாக மாத்திரமே இருக்க முடியும். பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து ஒழுக விரும்புகிறவர் தம்மிடம் உள்ள குறைபாடுகளை எப்பொழுதும் உணர்ந்தவராக இருப்பார். தமது அடிமனத்தின் மூளை முடுக்குகளில் இருக்கும் ஆசைகளை தேடி பிடித்து அவற்றை போக்கிக் கொள்வதற்கு இடைவிடாது பாடுபட்டு வருவார். எண்ணங்கள் முற்றும் உறுதி பெற்றாலன்றி பூரணமான பிரம்மச்சரியம் சிந்திக்காது. தானாக தோன்றும் எண்ணம் உள்ளத்தின் ஓர் இச்சையாகும். ஆகையால் எண்ணத்தை அடக்குவது என்பது மனத்தை அடக்குவதுதான் என்று ஆகிறது. மனத்தை அடக்குவதோ காற்றை அடக்குவதை விட இன்னும் அதிக கஷ்டமானது. என்றாலும் உள்ளத்தினுள் ஆண்டவன் இருந்து வருவதால் மனத்தை அடக்குவதும் சாத்தியமாகிறது. அது கஷ்டமாக இருப்பதால் அது சாத்தியமானதே அல்ல என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அது மிக உயர்வான லட்சியம். ஆகவே அதை அடைவதற்கு மிக அதிகமான முயற்சி தேவையாவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் அத்தகைய பிரம்மச்சரியத்தை மனித பிரயத்தனத்தினால் மட்டும் அடைந்து விடுவது முடியாத காரியம் என்பதை நான் இந்தியாவிற்கு வந்த பிறகே அறியலானேன். அதுவரையில் பழ ஆகாரத்தினால் மாத்திரமே எல்லா ஆசைகளையும் போக்கி கொண்டு விட முடியும் என்ற மயக்கத்தில் இருந்துவிட்டேன். அதற்கு மேல் நான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையில் எனக்குள் நானே பெருமையும் பட்டு கொண்டேன். என்னுடைய போராட்டங்களை பற்றிய அத்தியாயத்தை நான் முன்கூட்டி இங்கே விவரித்துவிடக்கூடாது. இதற்கு மத்தியில் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறிவிடுகிறேன். கடவுளை அடைவது என்ற நோக்கத்துடன் பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு தங்களுடைய முயற்சியில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அவ்வளவு நம்பிக்கை கடவுளிடம் இருக்குமாயின் அவர்கள் மனச்சோர்வு அடைய வேண்டியதில்லை. இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு விஷயானுபவங்கள் இல்லை, ஆனால் ஆசை மட்டும் இருக்கும். பரமாத்மாவை தரிசித்த பிறகு அவனுடைய ஆசையும் அழிகிறது. ஆகவே மோட்சத்தை நாடுகிறவனுக்கு ஆண்டவனுடைய திருநாமமும் ஆண்டவனுடைய பேரருளுமே கடைசி ஆதாரங்கள். இந்தியாவுக்கு திரும்பிய பின்னரே இந்த உண்மை எனக்கு புலனாயிற்று. எனது ஆரம்ப வாழ்க்கை சுகமானதாகவும் சௌகரியமானதாகவுமே இருந்தது. ஆனால் அந்த பரிசோதனை நீடித்து நிற்கவில்லை. அதிக கவனத்துடன் வசதிக்கான சாமான்களையெல்லாம் வீட்டில் வாங்கி போட்டிருந்தேன். என்றாலும் அவற்றில் எனக்கு பற்று ஏற்படவில்லை. ஆகவே அந்த வாழ்க்கையை ஆரம்பித்ததுமே செலவுகளை குறைக்கவும் ஆரம்பித்து விட்டேன். சலவை செலவு அதிகமாகி கொண்டிருந்தது. அதோடு ஒழுங்காக காலாகாலத்தில் வராமல் இருப்பதிலும் அந்த சலவைக்காரர் பெயர் பெற்றவர். இதனால் 20-30 சட்டைகளும் காலர்களும் இருந்தாலும் அவையும் எனக்கு போதா என்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது. காலர்களை தினந்தோறும் மாற்றியாக வேண்டும். சட்டையை தினமும் மாற்றாவிட்டாலும் ஒன்று விட்டு ஒரு நாளாவது மாற்றியாக வேண்டும். இதனால் எனக்கு இரட்டிப்பு செலவு ஆயிற்று. அது அனாவசியமான செலவு என்று எனக்கு தோன்றிற்று. ஆகையால் அந்த பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக நானே சலவை சாமான்களை சேகரித்து கொண்டேன். சலவையை

0: பற்றிய ஒரு புத்தகத்தை வாங்கி படித்து அக்கலையை கற்றுக்கொண்டதோடு என் மனைவிக்கும் சொல்லிக் கொடுத்தேன். இதனால் எனக்கு வேலை அதிகமாயிற்று என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அத்தொழில் எனக்கு புதுமையானதாகையால் அதை செய்வது இன்பமாகவே இருந்தது. நானே சலவை செய்து போட்டுக்கொண்ட முதல் கழுத்துப்பட்டையை நான் என்றும் மறந்துவிட முடியாது. தேவைக்கு அதிகமாக கஞ்சி போட்டுவிட்டேன். தேய்க்கும் பெட்டியின் இரும்பில் போதுமான சூடு இல்லை. கழுத்துப்பட்டை எங்கே பொசுங்கு விடுமோ என்ற பயத்தில் அதை சரியாக நான் அழுத்தி தேய்க்கவும் இல்லை. இதன் பலன் என்னவெனில், கழுத்துப்பட்டை ஓரளவு விரைப்பாகத்தான் இருந்தது என்றாலும் அதிகப்படியாக அதற்கு போட்டுவிட்ட கஞ்சி அதிலிருந்து உதிர்ந்து கொண்டே இருந்தது. அந்த கழுத்துப்பட்டையை கட்டிக்கொண்டு கோர்ட்டுக்கு போனேன். மற்ற பாரிஸ்டர்களின் பரிகாசத்துக்கு ஆளானேன். ஆனால் அந்த நாளிலேயே நான் பரிகாசத்துக்கு பயப்படாதவன் ஆகிவிட்டேன். என் கழுத்துப்பட்டைகளை நானே சலவை செய்து கொள்வதில் இது என் முதல் பரிசோதனை. அதனால்தான் கஞ்சி உதிர்ந்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு எவ்வித தொல்லையும் கொடுக்கவில்லை. அதோடு நீங்கள் இவ்வளவு சிரித்து இன்புறுவதற்கு இது காரணமாகவும் இருக்கிறது என்றேன். ஆனால் இங்கே சலவை கடைகளுக்கு பஞ்சமே இல்லையே என்று ஒரு நண்பர் கேட்டார். சலவை செலவு அதிகமாகிறது. ஒரு கழுத்துப்பட்டையின் விலை எவ்வளவோ அவ்வளவு ஆகிவிடுகிறது. அதை சலவை செய்யும் கூலி. அப்படியானாலும் ஆகட்டும் என்றால் என்றென்றைக்கும் சலவை தொழிலாளியையே நம்பி வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் என் துணிகளை நானே சலவை செய்து கொள்வது மேல் என்று எண்ணுகிறேன் என்றேன். ஆனால் தம் வேலைகளை தாமே செய்து கொள்வதில் உள்ள இன்பத்தை என் நண்பர்கள் உணரும்படி செய்ய என்னால் ஆகவில்லை. என் சொந்த வேலையை பொறுத்தவரையில் நாளாவட்டத்தில் சலவை தொழிலில் நான் அதிக தேர்ச்சி பெற்றவன் ஆகிவிட்டேன். என்னுடைய சலவை சலவை தொழிலாளியின் சலவைக்கு எந்த விதத்திலும் குறைவானதாகவும் இல்லை. என்னுடைய கழுத்துப்பட்டைகள் மற்றவர்களுடைய கழுத்துப்பட்டைகளை விட விரைப்பிலும் பளபளப்பிலும் குறைந்தனவாகவும் இல்லை. கோகலே தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தபோது அவர் ஓர் அங்கவஸ்திரம் வைத்திருந்தார். அதை மகாதேவ கோவிந்தரானடே அவருக்கு அன்பளிப்பாக தந்திருந்தார். அந்த அருமையான ஞாபக சின்னத்தை கோகலே மிகவும் போற்றி கவனத்துடன் பாதுகாத்து வந்தார். விசேஷ சமயங்களில் மாத்திரமே அதை அவர் உபயோகிப்பார். அப்படிப்பட்ட விசேஷ சந்தர்ப்பம் ஒன்று வந்தது. ஜோகனஸ்பர்க் இந்தியர் கோகலேக்கு அளித்த விருந்துபச்சாரமே அந்த சந்தர்ப்பம். இதற்கு இந்த அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு போக கோகலே விரும்பினார். ஆனால் அது கசங்கி போயிருந்ததால் இஸ்திரி போட வேண்டி இருந்தது. சலவை தொழிலாளியிடம் அனுப்பி இஸ்திரி போட்டுக்கொண்டு வருவதற்கு நேரம் இல்லை. எனவே அதில் என்னுடைய கைத்திறமையை காட்டுவதாகவே கூறினேன்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

நினை ஊட்டுகிறோம் நேர்களே. 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் ஹரீஷ் வி கே அவர்கள். மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ். 4:30 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நிகழ்ச்சி. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து ஜலாகும்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புகாரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோச டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புகாரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து

0: அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ளவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்று இரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக் கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028ஆம் ஆண்டு வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல்

நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹேன் நேரடியாக அரை இறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த

0: இந்தியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:25:46.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சயாட்டிகா மற்றும் டிஸ்க் பிரச்சனை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்க் பிரச்சனைகள், அதனால ஏற்படக்கூடிய சயாட்டிகா பெயின், முதுகு தண்டுவோட எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்றத பத்தியும் சுருக்கமா பார்ப்போம். முதுகு எலும்புல வெர்டிபரா எலும்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மேல இருக்கிற எலும்புக்கும் கீழே இருக்கிற எலும்புக்கும் நடுவில் இருக்கிறது பேர் தான் இன்டர் வெர்டிபரல் டிஸ்க். இந்த இன்டர் வெர்டிபரல் டிஸ்க் வந்து நம்ம ஒரு 31 எலும்புக்கு நடுவுலையும் இருக்கும்பொழுது, ஒவ்வொரு எலும்புக்கும் மேலேயும் கீழே நடுவில் இருக்கிற அந்த டிஸ்க் இருக்கும்பொழுது நமக்கு அது ஷாக் அப்சார்பரா அது செய்யுது, நம்மளுடைய அதிர்வுகளை தாங்கிக்குது, குனிஞ்சி வேலை செய்யறது, அதிகப்படியான வெயிட்ட தூக்குறது, முதுகு தண்டுவோட தசைகள் வீக்கா இருக்கும்பொழுதும் அந்த டிஸ்க் ஆனது என்ன ஆகுதுன்னா உள்ள இருந்து வெளியில அமுங்கி வெளில வந்துடும். இது டிஸ்க் பல்ஜ் ப்ரோலாப்ஸ் மைல்டா ஆரம்பிச்சு அதிகமாக சிவியரான ஃபார்ம் வரைக்கும் இருக்கு. லேசா வெளியில வருது, அதிகப்படியா வெளில வருது. இதுதான் சிம்பிளா அதை பிரிக்கணும்னா, இப்ப லேசா வரும்பொழுது அது வந்து அதிக தொந்தரவு கொடுக்காது, லேசா வலி இருக்கும். அதுவே அதிகமா வந்து நர்வ் ரூட்டை கம்ப்ரஷன் பண்ணும்போது அந்த நரம்புகள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்ம வலியை உணர்வோம். உதாரணத்துக்கு இப்ப சர்வைக்கல் ஸ்பைன் அந்த இடத்துல இருக்கிற சர்வைக்கல் டிஸ்க் வெளியில வந்து நர்வ் கைக்கு வர நரம்ப பிடிச்சி அமுக்கும் பொழுது கை நீட்டுக்கும் நம்மளுக்கு வலியை உணர்றோம். இது பிரேக்காலஜியான்னு சொல்றோம். முதுகு தண்டுவோட கீழே பகுதியில் டிஸ்க் பல்ஜாகை அது அமுக்கும் பொழுது கால் நீட்டுக்கும் வலி பரவும். இது வந்து சயாட்டிகா. இந்த டிஸ்க் வந்து அதிகமாக நம்ம வெளியில வராம எப்படி நம்ம பேணி காக்கிறது? சிட்டிங் பாஸ்டர் முக்கியம், எலும்புகளின் அடர்த்தி முக்கியம், முறையான உடற்பயிற்சி முக்கியம். இது எல்லாமே நம்ம ரெகுலரா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம முதுகு தண்டுவோட எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா இந்த டிஸ்க் பிரச்சனைகள் அதிகமாகவும் பார்த்துக்கலாம், இந்த சயாட்டிகாவும் கம்ப்ரஷன் ஆகும் பார்த்துக்கலாம். ஒருவேளை இது வந்துருச்சு, அடுத்து அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அது கிரேடை பொறுத்து எந்த அளவுக்கு வெளியில வந்திருக்கு அப்படின்றத பொறுத்து அதனுடைய சிகிச்சை முறைகள் மாறும். உதாரணத்துக்கு ரொம்ப மைல்டா இருந்ததுன்னா எலும்பியல் மருத்துவர் என்ன செய்வாங்கன்னா, தேவைப்பட்டா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்பட்டா அதை எடுப்பாங்க. இப்ப இதெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, இப்ப எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா எலும்புகள் தேய்மானம் ரொம்ப இருக்கா தெரியும். லிஸ்தெசிஸ் ஆண்ட்ரோலிசிஸ் ஆர் ரிட்ரோலிசிஸ் ஸ்பாண்டிலோ லிஸ்தெசிஸ், அதாவது எலும்புகள் நகர்ந்து இருக்கா அப்படின்றத தெரியும். தேய்மானங்கள் நகர்ந்து இருக்குதான்றத நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். டிஸ்க் எந்த அளவுக்கு வெளில வந்திருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்ரே மூலமா தெரியாது. இப்ப மைல்டான ஃபார்ம்னா உடனே எடுத்தோடனே நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இந்த மைல்டான இது இருக்கு எக்ஸ்ரேல மூலமா பார்த்துட்டு அதுக்குண்டான இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, ஷார்ட் வேவ் டயதெரமி, அந்த பிசியோதெரப்பி, இயன் மருத்துவம், அது எலும்பியல் மருத்துவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வாரு, நம்ம பிசியோதெரப்பி செய்யலாம். தசைகளை இலகுவாக்குவதற்கான சில மருந்து மாத்திரைகள் ஊசிகள் இருக்கு, உங்க சிவியரிட்டி தந்தபடி அதையும் எடுத்துக்கலாம். இது எடுக்கும்பொழுது இந்த வழியானது நம்ம நிவர்த்தி ஆகும். ரொம்ப அதிகமா இருக்கு தசையை இலகுவாக்குவதற்கு மாத்திரைகள் போட்டோ, நரம்பு சத்துக்கான சில மாத்திரைகள் சாப்பிட்டோ, இதெல்லாம் சரியாகலன்னா பிசியோதெரப்பியும் சரியாகலன்னா அதுக்கப்புறம் உங்க மருத்துவர் அதை பத்தி உங்க கூட ஆலோசனை செஞ்சு உங்களுக்கு டிஸ்க் அதிகமா வந்திருக்குன்றத நம்ம யூகிச்சு கொள்ளலாம். அப்போ நம்ம அடுத்த கட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படும். அந்த நேரத்தில் அது பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம்னா அதுல எந்த அளவுக்கு டிஸ்க் வெளியில் வந்திருக்குன்றத பொறுத்து சிகிச்சை முறை. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா சிறு தொலை மூலமா ஆபரேஷன் பண்ணி ஒரு சிறு அறுவை சிகிச்சை பண்ணி எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ல இப்ப லேட்டஸ்டா அது வந்திருக்கு. முதுகு தண்டோடத்தை முன்னங்கள்லாம் ரொம்ப தறக்க வேண்டியது இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் முதுகு தண்டோடத்தை தறக்க வேண்டியது இல்லை, மறுநாளே நோயாளிகள் வந்து நம்ம டிஸ்சார்ஜும் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இப்ப எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. அதே நேரத்தில் அதிகப்படியாக இருக்கும்பொழுதுல சமயத்தில் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் சக்சஸ் ஆகாது. அந்த மாதிரி நேரத்தில் முதுகு தண்டுவடத்தை திறந்து செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஸோ நம்மளுடைய ஆரோக்கியமான முதுகு தண்டுவடத்துக்கு வலி ஆரம்பிக்கிற கட்டத்திலே நம்மள செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்காம மருத்துவரை அணுகி அதற்குண்டான இப்போ நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கஷன் பண்ணி மாத்திரைகளும் பிசியோதெரப்பியும் செஞ்சோம்னா நம்ம நிரந்தரமாக அதுலேருந்து விடுபட வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சயாட்டிகா மற்றும் டிஸ்க் பிரச்சனை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
2: நேரம் 7:30 10 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள்.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கலை அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 அவ்வளவுதான். அப்படி 7 மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறது இல்லை. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோவை மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.
3: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
6: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சி.

0: தியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.
2: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நகர் உலா

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன, எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? இன்றைக்கி எந்த ஊருக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம், எந்த ஊருக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, ஒருவேளை நம்ம ஊராக இருக்குமோ, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. நான் சொல்லிடுறேன், சஸ்பென்ஸ் இல்லை. இன்றைக்கி ஒரு அருமையான ஊர் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஊரை சுற்றி பார்த்தும் அதோடைய சிறப்புகளையும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்றைய நகர்வுகளால் ஒரு புகழ்பெற்ற அழகான வளமான ஊர் தான் இன்றைக்கி. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, வைகை ஆற்றின் கரையில் இந்த ஊர் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, மதுரையிலிருந்து வடமேற்கே சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்குது. விவசாயத்திற்கு, குறிப்பாக வெற்றிலை சாகுபடிக்கு இந்த ஊர் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்பென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் அந்த ஊர் பெயரை சொல்லிடுறேன். யோசிச்சுட்டே இருங்க, அந்த ஊரில் என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்குதுன்னு. இந்த ஊர் தான் சோழவந்தான். சோழவந்தான் அப்படிங்கிற ஊருக்கு இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பாட்டை கேட்டுகிட்டே வாங்க.

நேரம் 7:39:28 இந்த நிகழ்ச்சி நகருலா. நகருலால சோழவந்தான் அப்படிங்கிற ஊரை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முற்காலத்தில் பாகனூர் என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் ஜனநாத சதுர்வேதி மங்கலம் அப்படின்னும், பாண்டியர் காலத்தில்

சோழ குலோத்துங்க சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இந்த ஊரை அழைக்கப்பட்டது. தற்பொழுது சோழவந்தான் அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்றைய நகர்வுளால் மதுரை மாவட்டத்தின் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ஊர் இருக்குது, அதாவது மதுரை மாவட்டத்தின் சட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ஊரும் இருக்குது. அதுதான் இதோடைய தனி சிறப்பு. என்னென்னா, அலங்காநல்லூர், பாலமேடு, வாடிப்பட்டி போன்ற ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற பகுதிகளை உள்ளடக்கியது இந்த ஊர். சோழவந்தான் ஊரின் மிக முக்கியமானது வைகை ஆறு. இந்த ஊரின் முக்கியமான நீர் ஆதாரமே இந்த வைகை நதி தான். மேலும் பாசனத்திற்காக இந்த ஊரை சுற்றி பல கண்மாய்களும் குளங்களும் இருக்குது. அவற்றில் முள்ளிப்பள்ளம் கண்மாய், திருவேடகம் கண்மாய், மறைக்குளம் கண்மாய் இவையெல்லாம் மிக மிக முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் ஏரிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் மதுரை மாவட்டத்தின் முக்கிய ஏரிகளும் நீர்ப்பாசன கால்வாய்களும் விவசாயத்திற்கு பெரிதும் உதவுதான். இந்த ஊர் பெரியாறு நீர்ப்பாசன திட்டத்தின் கீழே வருதுனால கால்வாய்கள் மூலம் தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படுகிறது இந்த ஊருக்கு.

0: நேரம் 7:45 நிமிடம்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா.
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 7:46, 10 நொடி. இந்த நிகழ்ச்சி நகருலா. நகருலால சோழவந்தான் என்கிற ஊரை பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. சோழவந்தான் என்கிற ஊர் சங்ககாலம் தொட்டே செழிப்பான பகுதியாக திகழ்கிறது. முதன்மையான உணவுப் பயிர் நெல் தான், ஆனாலும் வாழை சாகுபடியும் மிக பிரபலம் இங்க. பூவன், ரஸ்தாளி, நேந்திரன் வாழைகள்லாம் நன்கு அதிகமாகவும் இங்கு விளைவிக்கப்படுகிறது. சோழவந்தான் வெற்றிலை மிகவும் புகழ்பெற்றது. வெற்றிலையின் பூர்வீகம் மலேசியா அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெற்றிலை பயிரிட்டதாக சங்க இலக்கிய நூல்களில் கூட நம்ம அறிய முடியும். மதுரை காஞ்சியில் நீடு கொடி இலையினர், கோடு சுடு நூற்றினர் ஆகிய வரிகள் வெற்றிலை மற்றும் சுண்ணாம்பு வியாபாரிகளை குறிக்கிறது. அதே போல உணவருந்தி விட்டு முடித்த கோவலனுக்கு கண்ணகி தாம்பூலம் மடித்து, அதாவது வெற்றிலை சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு மடித்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் கூட ஒரு காட்சி இருக்குது. சரி, எதுக்கு இந்த வெத்தலை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி இருக்குங்க விஷயம், பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடலை கேளுங்கள்.

பாரத பிரதமர் மன் கி பாத் உரை பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியிலே 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியிலே 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:52:32. இந்த பாடலுக்கு முன்பா வெற்றிலையை பத்தி சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு என்னத்துக்கு வெற்றிலை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, தமிழகத்தின் பல இடங்களையும் வெற்றிலை பயிரிடப்படுகின்றது. ஆனாலும் சோழவந்தான்ல பயிரிடப்படும் வெற்றிலைக்கு தனி சிறப்பு உண்டு. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த மண்ணோட தன்மை, வெற்றிலையின் காரத்தன்மை, இந்த மண்ணோட தன்மையினால வெற்றிலைக்கு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பு வாசனை, வாடாத தன்மை, இது எல்லாமே சோழவந்தான் வெற்றிலைக்கு தனி சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாக இந்த வெற்றிலைக்கு 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நமது மத்திய அரசு புவிசார் குறியீட்டை வழங்கி சிறப்பிச்சிருக்கு. தொடர்ந்து வந்த 2025ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் அந்த சமீபத்தில் சோழவந்தான் வெற்றிலைக்கு சிறப்பு அஞ்சல் உரியை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு. அதாவது அஞ்சல் தலைகள் தான் கொடுத்துட்ருப்பாங்க, ஆனால் இந்த வெற்றிலைக்காக சிறப்பு அஞ்சல் உரையையே வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு நம்ம மத்திய அரசு. சோழவந்தானில் இரும்பாடி, திருவேடகம், பேட்டை, கருப்பாட்டி, மண்ணாடி மங்கலம், தச்சம்பத்து, வாடிப்பட்டி, அச்சம்பத்து ஆகிய பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வெற்றிலை சாகுபடியில் ஈடுபட்டிருக்காங்களாம். சோழவந்தானில் சோழனால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற கோயில்களும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

சோழவன் தான் வெற்றிலைக்கு மிக சிறப்பு பெற்றது இல்லையா? அந்த சோழவன் தான் வெற்றிலையை பற்றி, சோழனால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற கோயில் அங்கே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து முக்கியமாக ஜெயநகர் நாராயண பெருமாள் கோவிலில் கல்வெட்டில் இந்த வெற்றிலை சாகுபடி பற்றிய அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருக்கிறதுல. சோழவந்தானுக்கு ஏன் அந்த பெயர் பெற்றதுன்னா, ஒரு முறை சோழ மன்னன் பாண்டிய மன்னனை சந்திக்க மதுரைக்கு வந்தாராம். இந்த ஊரை வழியே பார்த்தபோது இந்த ஊரின் அழகையும் பசுமையான பகுதிகளையும் கண்டு வியந்து அப்படியே அங்கே நின்றுட்டதாகும். இதனால் சோழன் வந்து உவந்தான் அப்படின்னு பெருமையோடு அழைக்கப்பட்ட இடம் மருவி சோழவந்தான் என ஆனதாக சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த ஊருக்கு ஒரு முறை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இல்லையா? மதுரையில் தான் இருக்குது. மதுரைக்கு போயிட்டு அப்படியே கோவில்களையும் பார்த்துட்டு அப்படியே இந்த ஊருக்கும் போய் இயற்கை அழகை ரசிச்சுட்டு அங்கே இருக்கிற விற்கிறப்படுகின்ற வெற்றிலையும் நம்ம வாங்கிட்டு வரலாம் இல்லையா?

0: எட்டு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். தேர்வு வினாத்தால் கசிவு பிரச்சினையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அரசு அமைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அசாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 47ஆக உயர்ந்துள்ளது. 300 கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் டாக்டர் ஹிமாந்த் பிஸ்வ சர்மா நேற்று திஸ்பூரில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இன்று உலக புகழ்பெற்ற பகுதா யாத்திரை ஒடிசாவின் புனித கடற்கரை நகரமான பூரியில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி ஜிப்மரிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூட்டுவலி சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர் குழு நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நேற்று மாலை கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் இந்தியா உட்பட 74 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன. இந்திய அணி சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா ஆகியோர் தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். கடந்த காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா 61 பதக்கங்களை வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே நேற்று ஹராரேவில் நடைபெற்ற முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். நேர்கள் அனைவரையும் தகவல் தளம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு தகவல் தளத்துல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்கன்னு அவளை தானே இருக்கீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஈச்சி மரம் பற்றிய தகவல் தான் இடப்படுகின்றன. அது என்னது? பேரீச்ச மரம் தெரியும், அது என்ன ஈச்ச மரம்? ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த காலத்தில் இருக்க பசங்களுக்கெல்லாம் ஈச்ச மரம்னாலே என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க அதை விரும்பி சாப்பிட்றதும் கிடையாது, விற்பனைக்கும் அது இல்லை இப்போல்லாம். ஸோ அதனால் ஈச்ச மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும். கிராமப்பகுதிகளில் நிறையா இந்த மரம் காணப்படுகிறது. இந்த மரத்தின் பல பாகங்கள் பலவித கைவினைப் பொருட்கள்லாம் செய்ய பயன்படுகிறது. உணவுப் பொருட்களும் இதுலேயும் தயாரிக்கிறாங்க. இப்போ ஈச்ச மரம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா, சிறிய பேரீச்ச மரம் போல இருக்கும். இதன் பழுத்த பழங்கள் கருமை நிறத்தில் சிறியதாகவும் கொத்து கொத்தாகவும் இருக்கும். முன்பெல்லாம் வீதிகள்லையும் தெருவோர கடைகள்லையும் அதிகமாக இது விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த பழம் இப்போது பார்ப்பதற்கே அரிதாக இருக்கு இல்லையா. இந்த மரத்தின் தடிமனான பகுதிகள் வேலி அமைக்கிறதுக்கோ குடிசை வீடுகளில் உள்ள உத்திரங்கள் அமைக்கிறதுக்கோ பயன்படுத்தப்படுகிறாங்க. இப்போவும் நிறைய இடத்துல அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் பழங்களை தான் வந்து சிறுவர்களுக்கெல்லாம் அதோடைய ஒரு முக்கியமான என்னன்னே அதுங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியறது கிடையாது. மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு இடையே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: நேரம் 8:04:55.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று. தேசிய அனல்மின் நிலையத்தின் கீழ் செயல்படும் பசுமை எரிசக்தி துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அசிஸ்டன்ட் என்ஜினியர் 100, ஜெனரல் மேனேஜர் 14 என 114 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமா, பிஇ, பிடெக். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இம்மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு இணையதள முகவரி ngel.in.il பார்க்கவும். அடுத்ததாக வடக்கு மத்திய ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு. மெக்கானிக்கல், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டர்னர் உள்பட பிரிவுகளில் மொத்தம் 1853 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன.

0: கல்வி தகுதி ஐடிஐ வயது வரம்பு 7/7/2026 அன்று உள்ளபடி 15 முதல் 24 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹100. SC/ST பிரிவினருக்கு பெண்களுக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் August 7 ஆகும். மேலும் விவரங்களுக்கு rrcpryj.org என்ற இணையதள முகவரியை அணுகவும். நேரம் 8:10
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஈச்சை மரமும் அதனுடைய பயணம் பற்றியும் தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஈச்சை மரத்தில் இருக்கிற அந்த ஓலைகளை பயன்படுத்தி அழகிய கூடைகள்லாம் தயாரிக்கிறாங்களாம், ஓலை பெட்டியும் தயாரிக்கிறாங்களாம். கூடையை தயாரிக்கும் போது அதனுடைய குச்சி நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு கூடைகளை பின்னுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச்சை ஓலை பாயும் தயாரிக்கிறாங்க. நிறைய தகவல்கள்லாம் 8:30 தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

முடி. தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு தகவல் தளத்தில் ஈச்சை மரமும் அதனால் செய்யப்படுகின்ற பொருட்களையும் பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க, ஈச்சை மரத்தோட பயனெல்லாம் பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் ஈச்சை ஓலைகளை பயன்படுத்தி அழகிய கூடைகள்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கூடை மட்டும் இல்லாமல் ஓலைப்பாய், அந்த காலத்திலேயே ஈச்சை ஓலையில் பாயெல்லாம் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. அதே வழக்கம் மீண்டும் இப்போ வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வுலாம் நிறையா ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா நெகிழி அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் பயன்படுத்தும் போது உடலுக்கு சூட்டை தரும். ஆனால் ஈச்சை ஓலையில் பாய் செஞ்சு அதை நம்ம பயன்படுத்தினா கட்டிலுக்கு மேலே போட்டு படுக்கலாம், இல்லை தரையில் போட்டு கூட அதை படுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது உடல் சூட்டை தணிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இது வந்து அழகு பொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது சிறிய சிறிய சைஸில் பாய்கள்லாம் தயாரித்து உட்காந்து சாப்பிடும்போது அதை கீழே போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டா அதுக்கு அதனால் கூட நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச்சை ஓலைகளில் ஹேண்ட்பேக்ஸ் கூட தயாரிக்கிறாங்க. இப்போ நவீன காலத்தில் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ்லலாம் இப்போ பேக் தயாரிக்கிறாங்க இல்லையா. ஈச்சை ஓலையில் செய்யும்போது அது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாடலை கேட்கலாம், மீதி அப்புறம்

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஈச்சை ஓலைகளை பயன்படுத்தி என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு இப்போ தெரிஞ்சிட்ருக்கீங்க. அதாவது கைப்பை ஹேண்ட்பேக்ஸ்லாம் நிறையா தயாரிக்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாக இவை இருக்குது. நெகிழிக்கு, அதாவது பிளாஸ்டிக்கு மாற்றாக இதை பயன்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி ஓலை நாரை கொண்டு நீண்ட நாள் உழைக்கும் துடைப்பங்கள் இதை செய்கிறாங்க, முரங்களும் செய்கிறாங்க. அதோடு இல்லாமல் அதில் நார், அதாவது தண்டுன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் கனமாக இருக்கும், அதை வச்சும் அதனுடைய கட்டைகளை வச்சும், அதாவது நடுவில் அந்த மரப்பட்டைகள், அந்த கட்டைகளாக இருக்கும், அது மரப்பட்டைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சும் நாற்காலிகளும் நடுவில் போடுற சட்டங்கள் அதுவும் செய்கிறாங்க, கட்டில்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதை உணவுப் பொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. அந்த பழம் மட்டும் இல்லாமல் ஈச்சை பதநீரையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

0: நேரம் 8:41:44. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியிலே 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 5:08 எமது மத்தியிலே 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விரவம், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் பாரதிதாசன் படைப்புகள் குறித்து, பல்லவி குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா நாடகம், எழுத்தாக்கம் மற்றும் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் தண்டவாணி தேசிகர் அவர்கள் பாடிய தேவார திருவாசக பாடல்களை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இந்நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவிலும் இடம்பெறும். 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து

0: புதுச்சேரி நீதிமன்ற ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர். மார்கரெட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஆஷா. நேரம் 8:45. 10 நொடி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய தகவல் தளத்தில் ஈச்சை மரத்தை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மரத்தின் நுனிப்பகுதியிலிருந்து இறக்கப்படும் நீர் ஈச்சை பதநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை நம் உடலுக்கு ஊட்டமளிக்கும் இயற்கை பானங்களாகும். உடல் சூட்டை தணித்து மனதையும் உடலையும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிறது இந்த பதநீர். இவை கிடைக்கும் நேரத்தில் தினமும் காலையில் 100 ml அளவுக்கு பருகலாம். பருகும் மூலம் எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா, அதனால் 100 ml அளவுக்கு அதை பருகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயில் காலத்தில் பருகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த பதநீரை காய்ச்சி ஈச்ச மர வெல்லமும் தயாரிக்கிறாங்களாம். இதுவும் இப்போ வந்து விற்பனைக்கு வந்துட்டுருக்கு. கிடைக்கிற இடத்துல நம்ம வாங்கி அதை பயன்படுத்தலாம்.

இருக்கு ஆண்மரம் பெண்மரம். பெண்மரத்தில் மட்டும்தான் காய் காய்ச்சி பழம் பழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச்சம்பழம் மிகவும் சுவையானது. சதைப்பற்று கொஞ்சம் தான் இருந்தாலும் இதில் கால்சியம் இரும்பு சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த பழங்களை பயன்படுத்தி இந்த பழங்களில் இருந்து ஜெல்லி மற்றும் ஒயின்லாம் தயாரிக்கிறாங்களாம். இந்த ஜெல்லி வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா மிட்டாய் செய்கிறதுக்கெலாம் அதை பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் வந்து இதுலேயும் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வாசல்லையே இந்த ஈச்சம்பழங்கள்லாம் விற்றுட்டு வருவாங்க. அவங்க வந்து பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று, நம்ம வீட்டில் கொஞ்சம் ஒரு ஆழாக்கில் அரிசியை கொடுத்தோம்னா அதே ஆழாக்கில்னா ரெண்டு ஆழாக்கில் வந்து ஈச்சம்பழத்தை கொடுத்துட்டு போவாங்க. இதே மாதிரி தான் அரிசியோ பருப்போ நெல்லோ அவங்களுக்கு என்ன தேவையோ இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு நம்ம ஈச்சம்பழம் வாங்கலாம். ஈச்சம்பழம் மட்டும் இல்லை, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மலாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது நிறையாவே இதை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். பார்ட்டர் சிஸ்டம் தான் அப்படின்னு நம்மளே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் நடக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த பொருட்களும் அதிகமாக கிடைப்பதே இல்லை. நமக்கு வேணும் அப்படின்னா எந்த இடத்துல விற்கிறாங்களோ அங்கே தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. அப்புறம் இதோடைய கைவினை பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஈச்ச மரத்தில் கைவினை பொருட்கள்லாம் நிறையா தயாரிக்கிறாங்க இல்லையா. குறிப்பாக வந்து நம்ம புதுச்சேரி பக்கத்தை எடுத்துட்டோம்னா கிராஃப்ட் பஸார் அப்படின்னு இருக்குது. அரசு ஆதரவு பெற்ற கைவினை பொருட்கள் விற்பனை நிலையங்கள்லையும் ஈச்ச மர பொருட்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம வாங்கலாம். புதுச்சேரியில் பல இயற்கை அங்காடிகளிலும் இது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில்னா பழவேற்காடு பகுதிகள்லையும் திருவண்ணாமலை செட்டிநாடு மற்றும் அங்கே இருக்கிற இயற்கை அங்காடிகள்லையும் பூம்புகார் விற்பனை நிலையங்களிலும் சென்னை திருச்சி மதுரை போன்ற இடங்கள்லையும் ஈச்சை ஓலை பொருட்கள் ஈச்ச மரப்பொருட்கள்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஈச்சமரமும் அதனுடைய பயன்களும் பற்றி தெரிஞ்சிட்ருங்க. அதுலேருந்து ஓலையிலேருந்து நிறையா கைவினைப் பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அதனுடைய பழத்தில் வந்து மிகவும் சத்தானது, நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. அதனுடைய பதநீரும் நமக்கு உடல் சுட்ட தணிக்கக்கூடியது. பாயில் நம்ம அமர்ந்து உறங்கி அப்படி செய்யும்போது நமக்கு உடல் சுட்ட தணிச்சு, வெப்பத்தெல்லாம் தணித்து நம்ம வந்து கூலாகவே வச்சுருக்கோம். மனதையும் உடலையும் கூலாக வைக்கிற தன்மை இந்த ஈச்சமரத்திற்கு உண்டு அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பல்வேறு வகையில் இயற்கைக்கு உதவும் இது போன்ற மரப்பொருட்களை வாங்கி நாமும் பயனடையலாம், இயற்கைக்கும் நம்ம ஒரு பயனாக இருக்கலாம்.

மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் பி எம் எஸ் கதிர்வேல் அவர்கள் தவல். ஜலஜாக்ஷி மனம்புச்சாவடி வெங்கடசுப்பையர் இயற்றிய ஹம்சத்வனி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதிதாளம்

நேரம் 9:26 20 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலகோபால பைரவி ராகம் ஆதிதாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் பி எம் எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில்.

0: இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பொது தேர்வுகள் முறையற்ற நடைமுறைகளை தடுத்தல் சட்டம் 2024 கீழ் வரும் வழக்குகளை விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஒரு புதிய விரைவு நீதிமன்றத்தை அமைத்துள்ளது. தேர்வு வினாத்தால் கசிவு சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனிடையே நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் நேற்றிரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி

0: தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ள உள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. அசாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 47 உயர்ந்துள்ளது. 300 கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் டாக்டர் ஹிமாந்த் பிஸ்வ சர்மா நேற்று திஸ்பூரில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மதிலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம்.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். முகநூல் வழி நேர் விருப்பத்தில் உங்களுடைய பாடலை எப்படி கேட்கணும் எல்லா நேர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். முகநூல் பக்கத்துக்கு போனீங்கன்னா கேட்டாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இருக்கும். அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், உங்கள் ஊர் பேர் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த பாடலை வழங்குகிறோம். தினமும் காலை சுமார் 9:30 மணி அளவில் கேட்டாலே இனிக்கும் போஸ்டர் முகநூலில் போடுவாங்க. அதுக்கு கீழே உங்கள் கமெண்ட்ஸை, அதாவது உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நேற்று நேர்கள் விருப்பம் பாடல் இடம்பெற்ற நேர்களுக்கு இன்று பாடல் வழங்க இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நேர்களே, இன்னைக்கு உங்கள் பாட்டு இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, நாளைக்கு நிச்சயமாக உங்கள் பாடல் இடம்பெறும். இன்றைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாரோடது, என்ன பாடல்? சரஸ்வதி பத்மநாபன் அவர்களுடைய பாடல் தான் இன்றைக்கு முதல் பாடலாக நிகழ்ச்சியில் வருது. காலை வணக்கம், அழகன் படத்திலிருந்து சங்கீத ஸ்வரங்கள் பாடலை வழங்குங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல்.

நேரம் 10:17. கேட்டாலைனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் யாருக்கு அப்படின்னா, பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஆர் ஹேமப்ரியா, துருவா ரவிக்குமார், தாராபுரம் நாடார் தெரு துரைராஜ், இவர்கள் அனைவரும் விரும்பி கேட்ட பாடல் வாட்ச்மேன் வடிவேல் படத்தில் இருந்து.

நேரம் 10:12:25. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் பாடல் எந்த நேயருக்கு அடுத்தது? அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. தாய்க்கு தலைமகன் படத்திலிருந்து பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு. திருமுட்டம் நாச்சியார்பேட்டை கோ அன்பழகன் அவருக்கான பாடல் இதோ.

நேரம் 10:16 20 நொடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெச்சிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெச்சிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் யாருக்கு, எங்கிருந்து கேட்டிருக்காங்க, என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம். வைதேகி காத்திருந்தால் படத்தில் இருந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இந்த பாடலை கேட்க விழைகிறேன், நன்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேட்டவலத்தில் இருந்து குமார் அவர்களுக்கான பாடல் இதோ.

இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். நேரம் 10:22:32. நேர்கள்லாம் அழகழகான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இன்னிசை மழை படத்திலிருந்து. கேட்கலாம்.

நேரம் 10:47 நொடி ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் உணல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் யாரோடது? கடந்த 4 நாட்களாக எனக்கு பாடல் வழங்கவில்லை, இன்றும் பாடல் வழங்க மறுப்பது ஏனோ அப்படின்னு வருத்தத்தோடு கேட்டிருக்காங்க. கொழுமங்கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள், அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். அதாவது வருசப்படி தான் நாங்கள் அன்னன்னைக்கு வழங்கினாலும் வருசப்படியே நாங்கள் முன்னாடி வந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடலை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் உங்களுடைய பாடலுக்கான நேரம் இப்போ தான். இவள் ஒரு சீதை படத்திலிருந்து இவங்க பாடல் கேட்டிருக்காங்க, பாடலை நாமும் கேட்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவி குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா நாடகம். எழுத்தாக்கம் மற்றும் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள்.

நேரம் 10:34 கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர், என்னுயிர் தோழன் படத்தில் இருந்து ஏ ராசாத்தி ராசாத்தி அப்படிங்கிற பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேதாரண்யம் 4 வேதபதி KB ராஜதுரை அவர்கள்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கடுத்து ஏறிடும் அன்னாள் மதிடும் மதிடும்.

நேரம் 10:39 26 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் கோவூரில் இருந்து சூரியமூர்த்தி அவர்கள் விரும்பி கேட்டது. அவள் ஒரு தொடர்கை படத்திலிருந்து கண்ணிலே என்ன உண்டு பாடல் எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. பாடல் கேட்கலாம்.

இது கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம். நேரம் 10:44. அடுத்த பாடல் மங்களகரமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டிருக்காங்க. பயணங்கள் முடிவதிலே படத்தில் இருந்து தோகை இளமையில் ஆடி வருகிறது இந்த பாடல், நாமும் கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னை சிவராம் நாகராஜன்.

நேரம் 10:48. இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மந்திரமூர்த்தி நாகர்கோயிலிருந்து, அடுக்குமல்லி படத்திலிருந்து 1000 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கேட்கலாம் எல்லாரும்.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவாக வந்தாச்சு. கடைசி பாடல், அதாவது மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானமே இல்லை படத்திலிருந்து. இவர்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் செங்கல்பட்டு, ரமணி வில்வம், நன்னிலம் நாராயணன், ஜெர்மனி பெர்லின் இருந்து, சட்டீஸ்கரில் இருந்து ஒரு சில நேயர்கள், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், சென்னை பி மணிமாறன், கார்த்திகேயன் சிவசுப்ரமணியம், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ராஜன் சுப்பிரமணியம், காட்டூர் சிவகுமார் குடும்பத்தினருக்கும், திருப்பட்டினம் வடக்கட்டளை என் கே தேவா, முள்ளக்காடு பாபு இவர்கள் அனைவருக்காகவும் மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: நேரம் இப்போது 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: நான் பல்லவிக்குமார். என்னுடைய இயற்பெயர் எஸ் குமார். நான் முதுகலை வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறேன். தமிழக அரசினுடைய பாடநூல் திட்டத்தில் கணக்கு பதிவியல் பாடத்தினுடைய 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு 2 பகுதிகளிலும் பாடநூல் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். மற்றும் இலக்கிய ஈடுபாட்டின் காரணமாக சுமார் 45க்கும் மேற்பட்ட நூல்

0: எழுதியிருக்கின்றேன். தமிழகத்தினுடைய முக்கிய விருதுகள் பலவற்றையும் நான் பெற்றிருக்கின்றேன். மற்றும் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது உள்பட தமிழ் வளர்ச்சி துறையினுடைய விருது மற்றும் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கின்றேன். தொடர்ந்து வானொலியில் 1982 முதல் பங்கேற்று வருகிறேன்.
1: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில பாரதிதாசன் படைப்புகள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். பாரதிதாசன் படைப்புகள் ஆரம்பத்தில் என்னென்னலாம் நம்ம பேசலாம், அது சம்பந்தமாக ஒரு விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மொழியின் மிக சிறந்த ஒரு கவிஞர் மற்றும் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். தமிழில் சாதி மறுப்பு மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை மையமாக கொண்டு பல இலக்கியங்களை அவர் படைத்துள்ளார். அவற்றில் முக்கியமான சில படைப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவை பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், புரட்சி கவி, கண்ணகி புரட்சி காவியம், மணிமேகலை வெண்பா, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இவையெல்லாம் அவருடைய முக்கிய படைப்புகள் என்று சொல்லலாம். அதுபோலவே அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்தது பிசிராந்தையர் என நாடகம். ஆக நாடக இலக்கியத்திலும் பிசிராந்தையர், காதலா கடமையா, இளங்குமரன் போன்ற படைப்புகளும் பாரதிதாசனை அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான படைப்புகள் என்பது என்னுடைய கருத்து ஐயா.
1: இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா, அவருடைய வாழ்க்கை குறிப்புகள், இதை வந்து நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் அப்படியே தொகுத்து சொல்லுங்களேன்.
0: பாரதிதாசனை பொறுத்தவரை அவர் பிறந்தது 1891 ஏப்ரல் 29 அன்று ஐயா. அவர் புதுவையில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் கனகசோபை மற்றும் லட்சுமி அம்மையார். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் சிறு வயதிலேயே பிரெஞ்சு மொழி பள்ளியிலேயே பயின்று வருகிறார். ஆனாலும் நீண்ட காலம் அவர் பயின்றது தமிழ் பள்ளியில், கூடுதல் காலம் பயின்றிருக்கின்றார். அதை தொடர்ந்து கல்வி கல்லூரியில் அவருடைய புலமை தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்த புலமை தேர்வில் கூட அவர் 2 ஆண்டுகளில் விரைவாக முடித்த பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு இளம் வயதிலேயே படைப்பாற்றல் இருந்த காரணத்தினால் அப்பொழுது புதுவையிலிருந்து வெளிவந்த தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன், கிருக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களில் அவர் பல்வேறு படைப்புகளை எழுதி வந்துள்ளார். அவருடைய தந்தையார் பெரியாருடைய ஒரு தொண்டராகவும் சீடராகவும் இருந்த காரணத்தினால் அவர் கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றை பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இவருடைய பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தை முடித்த பிறகு அவருக்கு காரைக்காலிலே அரசுணர் கல்லூரியில் தமிழாசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதற்கு 1919 அவர் அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறார். 1920 அவர் பழனி அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். 1960 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்டார். 1964 ஏப்ரல் 21 இயற்கை எழுதினார். 1969 அவர் மறைந்து 5 ஆண்டுகள் கழித்த பிறகு பிசிராந்தையர் என்னும் அவருடைய நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. 1990 இவரது படைப்புகள் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்படுகின்றன.
1: இப்போ நம்ம பாரதிதாசன் படைப்புகள் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: அவருடைய வாழ்க்கையில் அவர் தமிழுக்காக உயர்ந்த அளவிற்கு வாழ்ந்த ஒரு பெரியாராகவும் தமிழின் மிக சிறந்த ஒரு படைப்பாளியாகவும் போற்றப்படுகின்ற காரணத்தினால் அவர் நேசித்த தமிழ் அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறது. அவர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்னார். அந்த தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற அவர் எழுதிய பாடலானது பஞ்சவர்ண கிளி என்ற படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலை கேட்டு மகிழலாமையா?
1: நிச்சயமா, எல்லாருக்கும் ஒரு பிடித்த பாடல். பி சுசிலா அம்மாவுடைய குரல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாடல். அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: நிச்சயமா ஐயா.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் இதெல்லாம் சொன்னீங்க, நேயர்கள் அதெல்லாம் இப்போ தெரிஞ்சிட்ருப்பாங்க. எனக்கு என்னென்னா, அவருடைய பிறந்த இடம் வந்து புதுச்சேரி, பாரதியாருடைய புகுந்த வீடு புதுச்சேரி, நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பாரதியார் கூட அவர் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பாரதியார் மீது அவருக்கு அளவு கடந்த பற்றும் வந்துச்சு, அது பத்தின செய்தியை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அவருக்கும் பாரதியார் மீது மிகுந்த பற்று உண்டுங்க. பாரதிதாசனை பொறுத்தவரை அவருடைய இயற்பெயர் கனகசுப்புரத்தினம். அவர் பாரதி மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக தான் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரையே சூட்டிக்கொள்கிறார். அவரை மானசீகமாக ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டவர், அவரையே நேசித்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை நண்பர் ஒருவரின் திருமணத்தில், திருமண விருந்தில் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ் அறிஞர்களுடைய வீடுங்கிறதுனால தமிழ் அறிஞர்கள் பலரும் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் போய் ஒரு பாட்டை எடுத்து பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாட்டை கேட்டுவிட்டு வந்து இந்த பாடலை பாடியவர் யார் என்று பார்த்து பாரதியார் பாரதிதாசனை வாழ்த்தி விட்டு செல்கிறார். எங்கெங்கு காணனும் சத்தியடா என்ற ஒரு பாடலை தான் அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். பாரதியார் இன்னொரு இடத்தில் தான் ஒரு புதுச்சேரியில் ஒரு கவிஞரை சந்தித்ததாக ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறார், அதனையும் பார்க்க வேண்டும். எங்கெங்கும் காணின சக்தியடா என்ற பாடலை அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். அதனை பாடி காட்டும் பொழுது மேலும் இரண்டு பாடல்களையும் பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாடல்களில் ஒரு பாடலை எடுத்து பாரதியார் தன்னுடைய கவிதா மண்டலத்தில் உருவான ஒரு கவிஞர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அவருடைய பெயர் கனக சூப்புரத்தினம் என்ற பெயரிலே சுஜசமுத்திரன் இதழுக்கும் அனுப்பி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தன்னுடைய படைப்புகளையும் வாங்கி பாரதியார் சுஜசமுத்திரத்தினில் வெளியிடுவதற்கு உதவி செய்கிறார் என்ற எண்ணம் வந்த பிறகு பாரதி மீது இருக்கக்கூடிய பிரியம் இவருக்கு இன்னும் அதிகமாகி தன்னுடைய பெயரை பாரதி தாசன் என்று வைத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறார். இப்படி பாரதியாருடைய நட்பும் பாராட்டும் கனக சூப்புரத்தினமாக இருந்த இவரை பாரதி தாசனாக மாற்றியது என்று சொல்லலாம். ஆக இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய நட்பின் அடையாளமாகவும் அவர் இவரை உற்சாகப்படுத்தியதின் விளைவாகவும் அவர்

0: செய்து கொண்ட பிரியத்தின் காரணமாக இவர் பாரதிதாசன் என்ற பெயரில் எழுதியிருந்தாலும் கூட பல்வேறு புனைப்பெயர்களும் ஏற்கனவே எழுதியிருக்கதை நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி தொடர்ந்து பாரதிதாசன் என்று எழுதுவதற்கான வழிவகையாக அமைந்தது இந்த சூழ்நிலைகள் தான்.
1: ரொம்ப அருமையாக பாரதியார் மீது இவருக்கு இருந்த பற்று அதை பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் பற்றி பேசும்போது பாண்டியன் பரிசு இதை பேசாமல் இருக்க முடியாது.
0: நிச்சயம்
1: அருமையான ஒரு வரலாற்று நாவல், குறுநாவல். இது வந்து பின்னாடி திரைப்படமாக எடுக்க கூட அவர் முயற்சி பண்ணார். கொஞ்சம் சில அடிகள் வந்து படமும் எடுக்கப்பட்டது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. வந்து அதுக்கு பிறகும் நிறைய பேர் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இதெல்லாம் முயற்சியெல்லாம் நடந்ததாகவும் சொல்லுவாங்க. அந்த பாண்டியன் பரிசு, அந்த குறுங்காவியம், அது பற்றின செய்தியை சொல்லுங்களேன்.
0: புரட்சி கவிஞரால் இயற்றப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற ஒரு தமிழ் காவியம்னா அது பாண்டியன் பரிசு. ஐயா, இதில் காதல், வீரம் மற்றும் புரட்சியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு குறுங்காவியம் இது. இதில் கதைக்களத்தின்படி பார்த்தீங்கன்னா, இளவரசி அன்னம் தனது இழந்த அரசாங்கத்தையும் அரியணையையும் மீட்க போராடுவதே இதன் முக்கியமான ஒரு கதையாகும். இதில் கதிரவேல் என்பவன் கதாநாயகன். ஆக அன்னத்திற்கும் கதிரவேலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த காதல், இதை நரிக்கண்ணன் என்பவர் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி செய்து அந்த காதலை முறியடிக்க முயற்சி செய்கிறார். அந்த துரோகங்களை எல்லாம் போக்கி இறுதியில் அந்த காதல் வெற்றியடைகிறது, அல்லது நீதி வெற்றியடைகிறது. இதுதான் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறுங்காவியமாக இருந்தது. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனுடைய எளிய அதே சமயம் வீரியமிக்க செந்தமிழ் நடையில் இந்த நூல் அமைந்திருந்தது. சமத்துவத்தை பற்றியும் பெண்ணுரிமை மற்றும் தமிழ் உணர்வை இந்த நூல் வலியுறுத்துகிறது. அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாக இருந்ததென்று சமுதாயம் நினைத்துடுமோ, ஐயோ என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ என்ற வரிகள் மூலமாக இவருக்கு உள்ள தமிழ் பற்றினை இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோலவே பெண்ணினத்தை தூற்றலுற்றான், பெண்ணினத்தை பெரிதென்னும் வையத்தை அருவறுத்தான், கண்ணிழந்தான் போலிறந்தான், எதையும் அங்கு காணாமல் இருந்ததனால் காதல் தேனை உண்ணுவதும் தீர்த்துப்பான், மெய் வெறுத்தான் உயிர் வெறுத்தான், பெண் நெருப்பில் வீழ்தல் இன்றி பண்படுத்த முடியாதோ உலகை என்றான், பல சொன்னான் முடிவாக கருத்தும் சொன்னான் என்றும் காதலுக்காக இவர் புலம்பியிருக்கிறார், ஏங்கியிருக்கிறார். இது போன்ற வரிகளை எல்லாம் பாண்டியன் பரிசிலே அவர் கொண்டு வந்து மிக சிறப்பான ஒரு காவியமாக இதனை படைத்திருக்கிறார். அதனால்தான் பாரதிதாசன் என்று சொன்னால் பாண்டியன் பரிசு என்ற ஒரு படைப்பு அவர் முன் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம்.
1: நிச்சயமா அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டே வரீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: பாரதிதாசனை பொறுத்தவரையும் சங்கே முழங்கு என்பது படத்தின் பெயர். இவருடைய பாடலும் சங்கே முழங்கு என்று வந்திருக்கிறது. இது பெரிய ஒரு சங்கநாதமாக தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் காவியங்களில் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை ஒரு சங்கு முழங்குவது போல வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த பாடலை நாம் இங்கே கேட்கலாம்.
1: சங்கே
0: முழங்கு.
1: சங்கெடுத்து ஊதுவதும் வந்து தமிழருடைய பண்பாடு தான். ஏன்னா நம்முடைய போர்க்காலத்திலேருந்து நம்ம வந்து சங்கு எடுத்து ஊதுறத வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதனால் ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது வெறும் சங்கு ஊதுன்னு சங்கே முழங்கு அதனுடைய உச்ச ஸ்தாயில் வரும் அதனுடைய வீச்சு. நிச்சயமாக அந்த பாடல் நேயர்களுக்கும் பிடித்த பாடலாக இருக்கும். அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பாண்டியன் பரிசு. பாரதிதாசனை பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த பாண்டியன் பரிசு தெரியாமலாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு குறுங்காவியமான
1: படைப்புகள்.
0: அடுத்ததான் நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை. இதை வந்து எங்கள் அம்மா கூட வந்து இதை பாட்டாக அப்படியே படித்து எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இப்போ வருது. அந்த அளவுக்கு அந்த குடும்ப விளக்கு, குடும்பம்னா என்ன, அங்கே என்ன இருக்கும், அதை வந்து நம்ம மனக்கண் முன் கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு காவியம் தான் குடும்ப விளக்கு. அந்த குடும்ப விளக்கு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே.
1: பாவேந்தரால் இயற்றப்பட்ட புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய நூல்களில் முக்கியமானது குடும்பம். குடும்பத்திற்கும் குடும்ப மேம்பாட்டுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய பெண்ணின் கல்வி, குடும்பத்தினுடைய மாண்பு, பெண்ணால் ஒரு குடும்பம் எவ்வாறு வெற்றி அடையும் என்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு காவியம்தான் குடும்ப விளக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய அவசியத்தை, பெண்களுக்கான முன்னுரிமையை வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பகுதியாக அவர் பிரிச்சிருக்கிறார்கள். முதல் பகுதி ஒரு நாள் நிகழ்ச்சி, 2 பகுதி விருந்தோம்பல், 3 பகுதி திருமணம், 4 பகுதி மக்கட்பேறு, 5 பகுதி மாதுளர் அன்பு என்று 5 பகுதிகள்.

0: பிரித்திருக்கிறார். இதில் சிறப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, பெண்ணின் முக்கியத்துவம் தான் குடும்ப விளக்கினுடைய முக்கியமான ஒரு மைய கருத்தாக
1: அமைந்திருக்கிறது.
0: குடும்ப அமைப்பிற்கு ஆதாரமாக திகழ்பவள் பெண், அவள் இருளை போக்கும் விளக்காக இருக்கிறாள் என்பதை பாவேந்தர் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு கல்வி தேவை என்பதையும் இந்த காவியத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். கல்வியின் தேவையை பொறுத்தவரை பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே அறியாமை நீங்கி சிறந்த குடும்பத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த நூல் வலியுறுத்துகிறது. இந்த நூலில் இடம்பெற்றுள்ள நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற வரிகள், அது என்று சொல்லக்கூடிய வரிகள், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலாலாம் மாறி இருக்குங்க. அந்த வரிகள் எல்லாம் பாரதிதாசனுடைய வரிகள் தான். அது போலவே குடும்ப முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம் ஆகிய வரிகள் மிகவும் பிரபலமாக வந்தவை. அதிலும் முக்கியமாக தூக்கத்தோடு தூங்கியிருந்த ஊக்கமும் சுறுசுறுப்பும் உள்ளமும் மங்க எழுந்ததும் எழுந்தன இருகை வீசி என்று பாரதிதாசன் சொல்கிறார். ஆக உறங்கி கிடந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரு கை வீசி நடப்பது போல எழுந்து வருகின்றன. அது ஒரு பெண்ணினுடைய எழுச்சியால் தான் நடைபெறும் என்பதை பாரதிதாசன் அற்புதமாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அது போலவே அரை வீடு கழகம் தவழ்ந்தது தங்க தமிழ் சுவை அல்ல விழுங்கினர் பிள்ளைகள், மங்கையால் விழுங்கினர் பிள்ளைகள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பெண்ணால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிவு என்பது ஒரு பல்கலைக்கழக அளவிற்கு விருத்தி அடைய அந்த குழந்தைகளை இவர்கள் அறிவுபூர்வமாக வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. பெண்ணுக்கு கல்வியை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வளர்ச்சியானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகவும் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியாகவும் மாறும் என்பதை மிக அற்புதமாக பாரதிதாசன் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த காவியத்தின் மூலமாக.
1: நிச்சயமா இப்ப வந்து கல்வி இல்லாத பெண் கலர் நிலத்தோட அவர் ஒப்பிட்டு சொல்றார். அங்க வந்து புல்லு வேணா விளையும் ஆனா நெல்லு விளையாது அப்படிங்கறத வந்து பெண்ணுடைய முக்கியத்துவம் என்ன, அவங்க கல்வி ஏன் கற்கணும், ஒரு பெண் கல்வி கற்றா அதுவே ஒரு சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அடுத்ததா அழகின் சிரிப்பு. ஏன்னா ரொம்ப இயற்கையை வந்து நேசித்தவர் வந்து பாரதிதாசன். பல்வேறு விஷயங்கள் அதில் ரொம்ப படிக்க படிக்க நமக்கு ஒரு இன்பமாக இருக்கும். அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: பாவேந்தர், பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு என்பது இயற்கையின் பேரழகை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நயமிக்க ஒரு கவிதை தொகுப்பாகும். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் கலந்திருக்கும் அழகினை இனிய தமிழ் சொற்களால் இந்த தொகுப்பில் அற்புதமாக அவர் வடித்திருக்கிறார். இயற்கை வர்ணனைகள் இதில் மிக உயர்ந்த அளவில் சிறந்து விளங்கக்கூடிய வர்ணனைகள் எல்லாம் கொண்ட ஒரு காவியமாக நூலாக இது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கதிரவன், உதயம், கடல் அலைகள், தென்றல், காடு, குன்றம், ஆறு, அதுபோல செந்தாமரை மற்றும் பறவைகள் என இயற்கையினுடைய அனைத்து பகுதிகளையும் இவர் பாடல்களாக எழுதியிருக்கிறார். இந்த பாடல்களை ஒரு அபரிமிதமான கற்பனையோடு சொல்வது மட்டுமல்லாமல் நயமாக எடுத்து உரைப்பது மட்டுமல்லாமல் இதனோடு சமூக கருத்தையும் சொன்ன காரணத்தினால்தான் இவர் புரட்சி கவிஞராக மாறுகிறார். சமூக கண்ணோட்டம் ஒவ்வொரு இடத்திலும் இருந்தது. வெறும் இயற்கையை மட்டும் பாடாமல் உழைவனுடைய உழைப்பு, சிறு குழந்தையின் விழி, திருவிளக்கின் ஒளி மற்றும் புறாக்களுடைய கூட்டுறவு போன்ற மனித வாழ்விலையும் இதில் அவர் புகுத்தியிருக்கிறார் என்பதுதான் இதற்கு இன்னும் சிறப்பினை சேர்க்கிறது. தமிழ் மொழி பற்று, தமிழ் அபரிமிதமான பற்றுடையவர் பாரதிதாசன் என்பதை, தமிழ் மொழியுடைய தொன்மை, செழுமை மற்றும் அதன் புரட்சிகரமான ஆற்றலை இந்த நூலின் பல பகுதிகளில் அவர் பாடியிருக்கிறார். இது வெறும் கவிதை தொகுப்பு அல்ல, தமிழ் மொழியினுடைய மேன்மை, அழகியல், இயற்கை மீதான காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பாக வந்திருக்கிறது. இதில் சில அலைகளை பற்றி சொல்லும் பொழுது, புரட்சிக்கப்பால் அமைதி பொழியுமாம், அதுபோல ஓர கரையினில் அலைகள் மோதி கலகங்கள் விளைவிக்கும் என்று ஒரு புரட்சியை சொல்லுகின்ற அளவிற்கு இயற்கையை அவர் பாடியிருக்கிறார் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள். தென்றலின் குறும்பை சொல்லும்போது கூட, உழைத்தீயை ஊதுகின்றாய், உழைத்தீயில் உருகும் கொள்ளன், மலை தோளில் உனது தோளும், மார்பினில் உன் பூ மார்பும், சலிக்காது தழுவ தந்து குளிர்ச்சியை தருவாய், பெண்கள் விளக்காத உடையை நீ போய் விளக்கினும் விளக்கார் உன்னை. பெண்கள் ஆடை மீது அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள், அது விலகினால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை தென்றல் போய் தீண்டினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தென்றலை என்ற கருத்தோடு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பாங்கு பாரதிதாசனுடைய அபரிமிதமான ஓமை நயத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இது போன்ற வரிகள் எல்லாம் அழகின் சிரிப்பு என்ற அந்த காவியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன.
1: நிச்சயமா பாரதிதாசன் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கல்வராயன் மலை அங்கெல்லாம் போயிட்டு வாரக்கணக்கில் தங்கியிருந்து செம்போத்து அப்படின்னு ஒரு

0: வந்து ஒரு பாடல்களில் கையாள்றாரு பாருங்க, அது உண்மையிலேயே வந்து ஒரு எந்த அளவுக்கு இயற்கையை நேசிச்சிருக்காரு. அப்போ இயற்கையை வந்து அதை நேரடியாக போய் தன்னுடைய கண்ணால் பார்த்து ஒவ்வொன்றும் ரசிக்கிறது இருக்குல்ல, சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி பக்கிங்காம் கால்வாய், அது மரக்காணத்துலேருந்து சென்னை ஆந்திரா வரைக்கும் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் வந்து உள்நாட்டு போக்குவரத்துக்காக உண்டாக்குன கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இவர் பயணம் பண்ணியிருக்காரு, பயணம் பண்ணி பல்வேறு கவிதைகள்லாம் அங்கே எழுதியிருக்காரு. பல்வேறு சிறப்புகள் வந்து அவருக்கு ஒரு ஆர்வம், எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும், அதெல்லாம் நம்மளுடைய கவிதையில் கொண்டு வரணும், நம்மளுடைய நூல்களில் கொண்டு வரணும் அப்படின்லாம் அவர் நினச்சிருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: இவருடைய கருத்துக்கள் அத்தனைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை இருக்கு, ஒரு புதியதொரு உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பாரதிதாசனுடைய பாடல்கள் அத்தனையும் இருந்த காரணத்தினால. அப்பொழுது பாரதியாருக்கு அடுத்தது பாரதிதாசன், சில நேரங்களில் பாரதியை மிந்தி விடுவாரோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பற்று இருந்த ஒரு காரணத்தினால் இவருக்கு என்னன்னு கேட்டால் புதியதொரு உலகம் செய்வோம் என்ற தலைப்பிலும் இவர் பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்

0: ஒரு புதுமை இருக்கு. ஒரு புதியதொரு உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பாரதிதாசனுடைய பாடல்கள் அத்தனையும் இருந்த காரணத்தினால. அப்பொழுது பாரதியாருக்கு அடுத்தது பாரதிதாசன், சில நேரங்களில் பாரதியை மிஞ்சி விடுவாரோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பற்று இருந்த ஒரு காரணத்தினால் இவருக்கு என்னன்னு கேட்டால் புதியதொரு உலகம் செய்வோம் என்ற தலைப்பிலும் இவர் பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் சந்திரோதயம் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலாகும். புதியதோர் உலகம் செய்வோம்,
1: நிச்சயமா அருமையான பாடல் தான். இதுவும் ரொம்ப வீச்சு உள்ள ஒரு பாடல். இப்போ அந்த பாடலை நம்ம கேட்போம், நேயர்களும் கேட்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், பாண்டியன் பரிசுலேருந்து குடும்ப விளக்குலேருந்து அழகின் சிரிப்பு இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தீங்க. இப்போ தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்புலாம் அவர் நிறையா பண்ணியிருக்காரு. தாழ்த்தப்பட்டோர் கவிதை தொகுப்புகள்லாம் கூட அவர் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்பு சம்பந்தமாக நம்மளுடைய நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: தமிழ் இயக்கம் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் அவரை எழுதப்பட்ட 1945 வெளியிடப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கவிதை தொகுப்பாகும். இந்த கவிதை தொகுப்பில் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் தமிழர்களுடைய உரிமையையும் தமிழ்மொழி காக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த நூல் ஆணித்தரமாக சொல்கிறது. திரும்ப திரும்ப அவருடைய எடுத்துக்கிட்டோம்னா தமிழை காக்க வேண்டும், தமிழர்கள் தமிழால் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிறைய இடங்களில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு காவியத்துக்குள்ளாரையும் கவிதை தொகுப்புக்குள்ளாரையும் அவருடைய படைப்புகள்லையும் நாடகங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதை தான் செய்தியாக சொல்லிட்டு இருக்கிறாரு.
0: வீதிகள்லாம் வந்து தமிழ் பேர் இல்லாமல் போகிறதெல்லாம் அவர் கண்டிச்சிருக்கார்.
1: நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு முழக்கமாகவே அவர் எல்லாமே செஞ்சிருக்கிறாருங்க. இவருடைய குரலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்குரலாக தான் அந்த நேரத்தில் வந்திருக்குது.

0: பிற மொழிகளுடைய ஆதிக்கத்தாலும் தமிழர்களுடைய அலட்சியத்தாலும் தமிழ் மொழி அடையும் தாழ்மையை கண்டு கொதித்து எழுந்து அதை மீட்டு எடுக்குவதற்காக பல்வேறு கவிதை புரட்சி
1: கருத்துக்களோட
0: பாடல்களை நிறைய கொடுத்துருக்கிறாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மொழி மீதான பற்று, பிறமொழி மோகம், தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழருடைய எழுச்சி, தமிழை மட்டுமே அவர் இல்லை தமிழருடைய எழுச்சி, தமிழர்கள் மேம்பாடு அடைய வேண்டும், அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னால் பாடல்கள் எழுத முடியும்னு சொல்லிட்டு அவர்களை ஊக்குவிப்பதற்காக பல பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த தமிழ் இயக்கம் பாடல்கள் எல்லாம் அவ்வாறு உருவாக்கப்பட்டவை தான். இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல்னா தமிழ் இயக்கம் தான். இந்த தமிழ் இயக்கம் நூல் படிக்கும்போது தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் சில வரிகள், கரும்பு தந்த தீஞ்சாரே, கனி தந்த நறுஞ்சுவையே, கவின்சை முல்லை, அரும்பு தந்த வெண்ணகையே, அணி தந்த செந்தமிழே, அன்பு காட்டி இரும்பு தந்த நெஞ்சுடையார், துறைதோறும் நின்னழிலை ஈடழித்து வரும் புதுமை நினைக்கையிலே, நெஞ்சு பதைபதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும் என்று சொல்லுகிறார். அதுபோலவே இன்னொரு இடத்திலே, திருமிக்க தமிழகத்தின் குடும்பத்தீர் இல்லறத்தீர், செந்தமிழுக்கே வறுமிக்க தீமையினை எதிர்த்திடுவீர், நெஞ்சாலும் வாய் மெய்யாலும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக நம்ம தமிழுக்கு ஒரு தீங்கு வருதுனால் நாம் மொழியாலையும் பேச்சாலும் அல்ல மெய்யாலும் உடலாலும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் அற்புதமாக படைத்திருக்கிறார்.
1: இந்த இடத்துல திருன்னா அவர் செல்வம்ங்கிற பொருள்ல சொல்றாரு. இப்ப நம்ம அழகின் சிரிப்பு பார்த்தோம், அடுத்து தமிழ் இயக்கம் பார்த்தோம். ஆனா வந்து பாரதிதாசன் அப்படின்னாவே புரட்சி கவி அப்படிங்கிறது அவருடைய புனைப்பெயரோ பட்டப்பெயரோ சேர்ந்து போச்சு அவர் கூட. ஆனால் புரட்சி கவி அப்படின்னு ஒரு குறுங்காவியம்,
0: குறுங்காவியம்
1: வந்து வடமொழியுடைய தழுவல், வடமொழியில் ஏதோ ஒரு நூல் இருந்திருக்கும்ல இருக்கு, அதை எடுத்து அதை தழுவி இதை எழுதியிருக்காரு. ஆனால் அது அவ்வளவு தூரம் ஒரு அருமையாக எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு நூல் அந்த புரட்சி கவி. அது சம்பந்தமான செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: புரட்சி கவி அவர் எழுதிய நூல், புரட்சி கவி பாரதிதாசன் என்ற பெயரையும் வாங்கி கொடுத்த நூல்களில் முக்கியமான ஒரு நூலாக இது இருக்கிறது. புரட்சி கவி என்பது இவர் 1937 எழுதிய ஒரு குறுங்காவியம். இது வடமொழி கதையான பில்கணியம் என்ற ஒரு கதையினுடைய தழுவலில் எழுதப்பட்ட ஒரு நாவலை அடிப்படையாக கொண்ட ஒரு குறுங்காப்பியம். இதில் கதாபாத்திரங்கள்னு பார்க்கும்போது உதாரன் தன்மானமும் கவிதை ஆற்றலும் கொண்ட ஒரு இளைஞன், அதுபோல அமுதவள்ளி தமிழ் கவிதையை கற்க ஆர்வம் கொண்ட ஒரு அழகிய இளவரசி, இந்த இரண்டு பேரையும் சுற்றி தான் இந்த கதை வருகிறது. இந்த கவிஞன் உதாரணனை தன் மகள் அமுதவள்ளிக்கு தமிழ் கற்பிக்க அரசன் ஏற்பாடு செய்கிறான். ஆனால் அவர்கள் நேரில் சந்தித்து கொண்டால் அவர்களுக்கு காதல் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அமுதவள்ளிக்கு தொழுநோய் இருப்பதாகவும் உதாரணனுக்கு கண் தெரியாது என்ற காரணத்தை சொல்லி இருவருக்கும் இடையே ஒரு திரையை ஏற்பாடு செய்து திரைக்கு அப்பாலிலிருந்து பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் சொல்லிவிடுகிறான். இப்படியாக கல்வி கற்று இவர்களுக்கிடையேயான அந்த கல்வி தொடர்பு என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் உதாரன் நிலவை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதையை பாடுகிறான். கண் தெரியாதவன் இப்படி நிலவை பார்த்து அப்பட்டமாக இப்படி ஒரு கவிதையை சொல்ல முடியும் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் அவள் திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கிறார். அமுதவள்ளி திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கும் பொழுது கண் தெரியக்கூடிய உதாரன் அமர்ந்திருப்பதை கண்டு இவர்களுக்குள் நடைபெற்ற சூழ்ச்சியை அறிந்து கொள்கிறார்கள். அதன் விளைவாக இவர்கள் இருவருக்கு இடையே காதல் உண்டாகிறது. ஆனால் இதனை கேள்வியுற்ற மன்னன் இவர்களை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனையை கொடுத்து நாட்டிலிருந்து இவர்களுடைய உயிரை பறிக்க முயற்சி செய்கிறான். அப்பொழுது புரட்சி ஏற்படுகிறது. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்து மன்னனை விரட்டிவிட்டு உதாரணன் மற்றும் அமுதவள்ளி இருவருடைய தலைமையிலே ஒரு மக்களாட்சி உண்டாகிறது என்பதுதான். மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி உருவாகிறது என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை இந்த புரட்சி கவி என்ற ஒரு அற்புதமான காவியத்திலே படைத்திருப்பார். இது வடமொழி காவியமாக இருந்தாலும் கூட தமிழுக்கு தேவையான செய்திகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக அற்புதமான படைப்பாக இதனை உருவாக்கியிருப்பார். தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உழைப்பை போற்றக்கூடிய வரிகள் இந்த காப்பியத்தில் நிறைய இடங்களில் வந்திருக்கும். உழைக்கும் வர்க்கத்தை போற்ற வேண்டும் என்ற ஒரு பார்வை நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களிடம் இருந்ததற்கு இந்த புரட்சி கவியில் வரக்கூடிய பல்வேறு வரிகள் உதாரணமாக இருக்கின்றன. ஐயா,
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: எப்போதுமே இயற்கையை வர்ணிக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்கள் இயற்கையை இயற்கையாக மட்டும் பார்ப்பதில்லை, அதில் சமூக கண்ணோட்டத்தையும் வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஒரு பாடலில் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாருங்க. சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்தைய

0: மாறினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலே என்ற ஒரு கருத்தினை சொல்லியிருப்பார். இது ஒரு பாடலாகவும் நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு படத்திலே வெளிவந்திருக்கிறது. இதில் அற்புதமான ஒரு கருத்து என்றால், உலகத்தில் எந்த ஒரு கவிஞனும் சொல்லாத ஒரு விஷயத்தை பாரதிதாசன் ஐயா அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இயற்கையை வர்ணிப்பவர்கள் அத்தனையும் இயற்கையை மட்டுமே நேசிப்பவர்களாகும், இயற்கையை மட்டுமே வர்ணிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒரு இயற்கையை வர்ணிக்கும் பொழுது கூட உங்களை உருவாக்குவதற்காக எத்தனை தோழர்கள் வேர்வை சிந்தியிருப்பார்கள், இரத்தத்தை சிந்தியிருப்பார்கள் என்ற ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய ஒரு பாங்கு நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த ஒரு பாடலை நாம் கேட்டு மகிழலாம்.
1: நிச்சயமா அருமையான பாடல். இப்ப அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிறைவான கருத்துக்கள்லாம் நம்ம பேசலாம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதில் கடைசியாக வந்து புரட்சி கவி குறுங்காவியம், இது சம்மந்தமாக பல்வேறு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நேயர்களுக்கு சொன்னீங்க. அடுத்ததாக அந்த கண்ணகி புரட்சி காவியம், ஒரு பகுத்தறிவு இலக்கியம்னு கூட சொல்கிறாங்க, அது சம்மந்தமான செய்தியை சொல்லுங்களேன்.
1: இது பாரதிதாசனால் இயற்றப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பகுத்தறிவு இலக்கியம். சிலப்பதிகாரத்தின் கதையை அடிப்படையாக கொண்டு இயற்கை மீறிய அற்புதங்களை எல்லாம் நீக்கிவிட்டு பகுத்தறிவு மற்றும் புரட்சி கருத்துக்களை மையமாக கொண்டு இந்த காவியம் படைக்கப்பட்டுள்ளது. ஐயா, பகுத்தறிவு சிந்தனை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கற்பு என்ற பெயரில் பெண்ணை அடிமைப்படுத்து இருக்கக்கூடிய அந்த பாங்கினை மாற்றி கணவனின் தவறை மன்னனிடம் துணிந்து தட்டி கேட்க புரட்சி பெண்ணாக கண்ணகி இங்கே சித்தரிக்கப்படுகிறார். கணவன் தவறு செய்கிறான் என்று மன்னனிடம் புகார் அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றான். கதைக்களம் பதிகம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் பாரதிதாசனுடைய தனித்துவமான எழுச்சி மிகு வரிகள் இங்கே மிளர்கின்றன. கொலை செய்யப்பட்டான் என கண்டீர் குற்றம் ஒன்றும் செய்தறியான் என்ற வரிகள் மூலமாக சில வரிகளையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். தமிழருக்கு பகையானவர் வாழ்வது எங்கே, தலையற்று குவியாதோ ஊது சங்கே, அதுபோல தமிழ் வெற்றி திருநாளே வாழ்க என்று திசையட்ட படி மீதே ஊது சங்கே என்று சங்கே முழங்குக்கு அடிப்படையான பல்வேறு கருத்துக்களையும் இந்த பாடலிலே வைத்திருக்கிறார். வாழிய கண்ணகி கற்பு வையமெல்லாம் வாழிய செந்தமிழ் மாண்பு, தமிழகத்தில் வாழிய வாழிய தமிழர், தமிழகத்தில் தமிழர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற கருத்துனையும் மீண்டும் இந்த காப்பியத்திலும் அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்னொரு இதனுடைய முக்கியமான சிறப்பான வரிகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகளாகும்.
0: அதே மாதிரி மணிமேகலை வெண்பா, இதுவும் ஒரு குறுங்காவியமாக அவர் படைச்சிருக்காரு, அது சம்பந்தமாகவும் நேயர்களுக்கு செய்திகள் சொல்லுங்களேன்.
1: மணிமேகலை வெண்பா என்பது பாரதிதாசன் அவர்களால் வெண்பா பாக்கில் இயற்றப்பட்ட ஒரு காப்பியமாகும். இது 288 பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும். மணிமேகலையின் துறவு வாழ்க்கையையும் அவள் பசியை போக்கிய அமுத பெற்ற வரலாற்றையும் மிக சுருக்கமாகவும் அழகாகவும் விவரிக்கக்கூடியது இந்த காப்பியம். பாரதிதாசன் அவர்கள் மணிமேகலையின் பழைய காப்பிய கதையின் அடிமரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு காலத்திற்கேற்ப கிளை கதைகளை தவிர்த்து புதிய சிந்தனைகளை இந்த காப்பியத்தில் புகுத்திருக்கிறார். மணிமேகலை காப்பியத்தின் மைய கருத்தை தமிழர்களுக்கு எளிய வடிவில் கொண்டு சேர்க்கக்கூடிய பதிவாக இது அமைந்திருக்கிறது. இதில் கூட பொன்னி விழா பழைமுழக்கம், பொன்னி விழா நாளும் போந்ததென சேந்தன், உன்னி விழா செய்தி ஊரெல்லாம் பன்னி பறையானை அன்றே பறையறைய சொன்னான் இறையானை சென்றது இனிது என்ற ஒரு செய்யலை படைத்திருக்கிறார். இதில் குழந்தை பாடல் என்ற பகுதியிலே குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கேற்ற எளிய நடையிலே அவர் படைத்திருப்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு. மைச்சிட்டு பாடும் மருங்கில் அதன் ஒளியை அச்சிட்டு காற்சிறம்பு பாடவே, தச்சிட்ட பாவை அசைந்தாடும் பாங்கில் குழந்தைகள் தமிழ் நாவை அசைத்தாடும் நன்கு என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மாதவி அறிந்தால் என்ற இடத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய தமிழ் விளையாடி இருக்கும். ஐயா, கரும்பிருக்கும் சொல்லும் கனியுதட்டின் ஓரம் அரும்பிருக்கும் அஞ்சிருப்பும் எங்கே, திரும்பி தாய் பெண் கண்டால் பெண் தொடுக்கும் மாலை மித கண்டால் கண் கண்டால் கண்ணீர் கண்டால் என்று அந்த இடத்திலே மாதவியை பற்றியும் அவர் பதிவினை உருவாக்கியிருக்கிறார். இவ்வாறு அற்புதமான வரிகளை எல்லாம் மணிமேகலை வெண்பாக்களாக, அதுவும் குறிப்பாக 288 வெண்பாக்களில் அந்த காப்பியத்தை அற்புதமாக படைத்திருக்கிறார்கள்.
0: இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: அவருடைய படைப்புகள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னாலும் நிறைவான கருத்துக்களை பேச வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இப்ப சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இப்படி ஒரு காப்பியம், அப்புறம் பிசுராந்தையார், இந்த நூலை நம்ம வந்து பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இலக்கிய வட்டத்துல கிடைச்சதுக்கு, அதுவும் குறிப்பா சாகித்ய அகாடமி அந்த விருது வாங்கினது வந்து பிசுராந்தையார் அப்படிங்கிற அந்த கவிதை நாடகத்துக்கு. இந்த செய்திகளை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அதோட நம்ம இன்னொரு காதலா கடமையான ஒரு நூல் இருக்கு, அது சம்பந்தமா கூட ஒரு ரெண்டு வரி சொல்லிடுங்க. அதுக்கு பிறகு அவரை பத்தின கடைசியா செய்திகளை சிலதை சொல்லி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் என்பது அவருடைய காப்பியங்களிலே முதலில் வெளிவந்தது இதுதாங்க. ஏன்னா பாரதிதாசனுடைய முதல் காப்பியம் அப்படின்னா சஞ்சீவ பர்வதத்தின் சாரல். இதில் குப்பன் என்பவனும் வஞ்சி என்பவளும் சஞ்சீவ மலைக்கு வருகிறார்கள். இருவரும் காதலர்கள். அப்போது குப்பன் வஞ்சியை தொடுவதற்கு முயற்சி செய்கிறான். அப்போது வஞ்சி அதனை தடுக்கிறாள். சஞ்சீவி மலையில் இரு அற்புத மூலிகைகளை பறித்து தந்துவிட்டு தான் என்னை நீ தொட வேண்டும் என்று அவள் சொல்கிறாள். அது மலை உச்சியில் இருப்பதாகவும் வஞ்சியால் அந்த உச்சிக்கு வர முடியாது என்றும் வாதிடுகிறான் குப்பன். ஆனாலும் மூலிகை பறிக்க வேண்டுமெனில் அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நான் வந்திடுகிறேன் என்று வஞ்சி சொல்லுகிறாள். அத்துடன் இராமாயண கதையும் இதில் இணைத்து சொல்கிறார். அதாவது அனுமன் வந்து சஞ்சீவி மலையை தூக்கி சொல்வது போலவும் அதனை கொண்டு வந்து மீண்டும் வைப்பது போலவும் இவர்களுக்கிடையே ஒரு செய்தியையும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த சஞ்சீவி மலையானது அங்கே வந்து விடுகிறது என்பதில் இவர்கள் நிம்மதி அடைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு மூலிகையை பிரிக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடியது. இந்த சஞ்சீவி மலை சாரலில் பகுத்தறிவு கருத்துக்களையும் கலந்து கொடுத்தது தான் மிக சிறப்பானது. பகுத்தறிவுக்கு ஒய்யாத ஏடுகளால் என்னை அசைக்க முடியாது என்ற வரிகள் மூலமாக இதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். மக்கள் உழைக்காத முன்பு மேலிருந்து வந்திடும் எக்காரணத்தினாலும் இன்மையிலேயே உண்மை உண்டோ அப்படி என்ற ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறாரு. இது போல நிறைய பாடல்கள் இருந்தாலும் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பிசுராந்தரையுடைய நாடகம் தான். பாவேந்தர் பாரதிதாசன் இறந்த பிறகு 5 ஆண்டுகள் கழித்து அவருக்கு சங்க புலவரான பிசுராந்தையர் மற்றும் சோழ மன்னர் கோப்பெருஞ்சோழன் ஆகியோரும் உயிரினும் மேலான நட்பை சொல்லக்கூடிய ஒரு நூலான இந்த பிசுராந்தையர் என்ற நாடக நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது என்பது வழங்கப்படுகிறது.
0: கவிதை நாடகம்
1: 1969 சாகித்ய அகாடமியுடைய விருதாக கவிதை நாடகத்திற்கு கிடைத்தது. அது நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணியினால் நேரில் கண்டிராத இருவர். இந்த ரெண்டு பேருமே ஒருவர் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டு அன்பு கொண்டு ஒருவர் ஒருவருக்காக உயிரையும் துறக்க துணிந்த ஒப்பற்ற நட்பின் இலக்கணத்தை இந்த நாடகம் வெளிப்படுத்துகிறது. இதனுடைய கருப்பொருள் நட்பு, அறம், நீதியை நிலைநாட்டுதல் மற்றும் மக்களின் மன வலிமை ஆகியவற்றை மையமாக கொண்ட நாடகம் கட்ட

0: அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி படைக்கப்பட்ட இந்த காப்பியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சால பொருந்துமாகும். அதுபோலவே காதலா கடமையா என்ற அற்புதமான ஒரு நாடகமும் நம்முடைய பாரதிதாசன் ஐயா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. இளங்குமரன் என்ற ஒரு நாடகத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இந்த காதலா கடமையா பொறுத்தவரை பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு நாட்டு பற்று உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், காதல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் காதலை மீறி கடமையும் செய்ய வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிந்தனையில் இதனை படைத்திருக்கின்றார். இதில் கூட வரிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் சமூக பார்வையோடு நிறைய இடங்களில் வரிகள் வந்திருக்கின்றன. மோட்டு வலை சுரை மூடிய குடிசையில் அரிசி கிடைக்கும் அடுப்பு மூட்டும் நாம் திருநாளாக கருதும் எளியார்க்கு, எளியவர்களுக்கு அரிசி கிடைக்கக்கூடிய நாள் தான் திருநாள், அதுதான் பார்த்தீங்கன்னா விசேஷமான நாள். ஆக அரிசி உணவை கண்டறியாதவர்கள் ஏழை மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற கருத்தினை எல்லாம் இதில் பதிவு செய்திருக்கிறார். அதுபோல நல்ல கருத்துக்கள் எல்லாம் நிறைய படைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் திரையலோக பயணமும் முக்கியமான ஒரு பயணமாக இருந்திருக்கிறது.
1: நிச்சயமா திரையலோகில வந்து அவரு போய் ஆனா பெருசா சாதிக்க முடியாட்டினாலும் அவரும் திரையுலகில் இருந்துட்டு தான் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 படங்கள்ல அவருடைய இதெல்லாம் வந்திருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: திராவிட இயக்க தலைவர்களில் முதல் முறையாக திரைப்படத்துறைக்குள் நுழைந்தவர் பாரதிதாசன் ஐயா. ஏன்னா அந்த ஒரு சாதனை அவருக்கு இருக்கு. அவர் 1937 திரைப்பட உலகத்திற்குள் செல்கிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 10 படங்களுக்கு கதை, திரைக்கதை, உரையாடல், பாடல், பட தயாரிப்பு என்ற பல பகுதிகளில் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய படங்களில் முக்கியமானவை பாலாமணி, பக்தா திருடன், பொன்முடி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, வளையாபதி, குமரகுருபரர் போன்ற 10 மேற்பட்ட திரைப்படங்கள் அவர் பணியாற்றிய படங்களாக இருந்திருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் 33 படங்களுக்கு அவர் பாடல் எழுதியிருக்கின்றனர். ஒரு படத்திலும் ஒரு சில பாடல்கள், கூடுதலாகவும் ஒரு சில பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் அவருக்கு இன்றும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படைப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன.
1: இப்போ அவருடைய புகழ்பெற்ற வரிகளை சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.
0: அவருடைய புகழ்பெற்ற வரிகள் என்று சொல்லும் பொழுது, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று சொல்லக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழகத்தை நேசிக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்தன. அதுபோலவே புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்லக்கூடிய வரிகள் பாரதிதாசனுடைய படைப்புகளில் உயர்ந்து நிற்கக்கூடிய வரிகளாக நமக்கு தெரிகிறது. இன்று குழந்தைகளுக்கும் தெரியக்கூடிய வரிகளாக, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வரிகளாகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இது பாடலாகவும் திரைப்பட பாடலாகவும் வந்திருக்கின்றது. அற்புதமான வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞனும் சொல்லாத ஒரு வரியானது, இயற்கையை நேசிக்கும் போது கூடெல்லாம் அதற்காக உடைத்த தொழிலாளியை நேசித்த பெருமை நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு. அதற்கான பாடல் வரிகளாக சொல்லும்போது, சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்தைய பாறைநிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறு நிலை என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அற்புதமான வரிகள். இவையெல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டு இன்றும் இந்த வரிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். அற்புதமான அந்த வரிகளால் அவரும் நினைக்கப்படுகிறார், அவருடைய படைப்புகளும் நினைவூட்டப்படுகின்றன என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஐயா.
1: நிச்சயமா பாரதிதாசன் படைப்புகளில் இன்னும் பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் நம்ம நேரத்தை கருதி முடிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்த நிகழ்ச்சியாக இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்டேருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி ஐயா.
2: இதுவரை பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிகுமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு என்னும் சலுகைகளில்

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு

0: மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்று இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேரம் இப்போது 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா நாடகம். எழுத்தாக்கம் மற்றும் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் ஏ பி எலிசபெத், எம் விஜய் மேனன், பி ஆனந்தி, ஆர் சீனிவாசன், ஜே ஆஷா, ஏ அனிதா, டி பத்மபிரியா, டி அருள்முருகன், ஜி சபாபதி, இ மைக்கேல் ராஜ் ஆகியோர். மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா நாடகம்.
2: இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹேய் மூக்கன்ஸ், நான் கயல், நிரஞ்சனோட மனைவி. சுனிதா எப்படி இருக்காங்க? மீனா குட்டி எப்படி இருக்கா? ராஜேஷ் அங்கிள், ரமணி ஆண்டி, மேஜர் சுபாஷ் தாத்தா, அப்புறம் நம்ம ஆல் இன் ஆல் கிட்டு மாமா. ஐயோ மறந்துட்டனே, நம்ம செல்ல குட்டி ராமு.
3: டேய் நிரஞ்சன், என்னடா இப்படி வளர்த்து வச்சிருக்க? அம்மா கயல், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ. ஆமா, நீ என்ன என்னவோ சொல்லி கூப்பிட்டியே, என்ன அது?
2: மூக்கன்ஸ், மூக்கன்னன்ஸ். ஏங்க மூக்கன்ஸ், உங்க கண்ணு ஏங்க முகம் முழுக்க இருக்கு?
3: நோ நோ, வெரி சாரி, இது பாடி ஷேமிங். அமெரிக்காவில் இது பெரிய குத்தம் தெரியுமா?
4: டேய் இது எல்லா ஊர்லயும் குத்தம் தாண்டா.
3: இதெல்லாம் தெரிஞ்சே இப்படியா?
2: ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜமப்பா. சரி போலாமா? எங்க நம்ம கிட்டு மாமா? அவர் தானே வண்டி ஓட்ட போறாரு. உங்க ஃபேவரட் மீனால் ஸ்டே பண்ணிருக்க உப்பளம் வழியா ஊரை சுத்தி ஒயிட் டவுன் வர போறாரு.
3: என்னது மீனாலா, உப்பளாமா? டேய் தயவு செஞ்சு இவளை இப்படியே கூட்டிட்டு போயிடுறா. சுமிதாவுக்கு ஒரு துளி. ஏன் மீனால ஒரு மீனா கூட நான் சமாதிதான். வேணா மச்சான், நீங்க ரெண்டு பேரும் இப்படியே வந்த வழியே போயிருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும்.
2: அது விடுங்க மிஸ்டர் மூக்கன்ஸ், சாரி சொல்ல மறந்துட்டேன்.

0: மாலினி இப்போ ஒயிட் டவுன்ல தானே இருக்காங்க?
1: என்னது மாலினியை கேக்குறா?
2: அடேய், என்னத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கடா. இது சரிப்பட்டு வரவே வராது. டேய் பாய்டா, நான் கிளம்புறேன்.
3: டேய் இருடா, ஏய் கயல், அவன பயமுறுத்தாத.
0: ஓகே ஓகே, பை தி வே மறந்துட்டேன். ஏய் மூக்கன்ஸ், நீங்க முத முதல்ல எடுத்த போட்டோ சம்பவம் இருக்கே, அல்டிமேட் சான்ஸே இல்ல.
2: அம்மா கயல், இந்தியா வந்து என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. கொஞ்சம் இரு, அடுத்த ஃப்ளைட் எப்போன்னு பார்த்துட்டு வரேன்.
3: டேய் பிறந்ததுல இருந்து இந்தியாவுக்கே வராத கயல் இப்போ வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா?
2: சொன்னாதானே தெரியும். டேய் மினி மேட்டர் தெரியுமா உன் பொண்டாட்டிக்கே?
0: மூக்கன்ஸ், நாங்க வந்ததே மினிய மீட் பண்ணதான்.
2: என்னது போடா உண்மை விளம்பி, இன்னும் என்னத்தை எல்லாம் சொல்லி வச்சிருக்கானோ ஆண்டவா. சரி சரி, அதெல்லாம் விடுங்க, வாங்க ஹோட்டலுக்கு போலாம்.
0: என்னது ஹோட்டலா? நாங்க உங்க வீட்டுல தான் தங்க போறோம். அண்ட் மறந்துட்டேன், உங்க ஸ்கூல் அந்த ஸ்டுடியோ எல்லாமே வீட்டுக்கு பக்கத்துல தானே. ஐ மஸ்ட் சீ தட் டு யா. அண்ட் அந்த போட்டோ பத்தி சொல்லுங்க.
2: வாட், அப்ப நீ இன்னும் சொல்லலையா? தேங்க்ஸ் டா மச்சி.
3: ஏண்டா கயல் கிட்ட சொல்ற மேட்டராடா இது?
2: வெரி குட். அப்ப நீ என்ன மாதிரி தானா? அந்த போஸ்டர் மேட்டர் சொல்லலையே?
0: போஸ்டர் மேட்டர்லாம் எனக்கு தெரியும்.
3: டேய் நாங்க லவ் மேரேஜ், எங்களுக்குள்ள பொருத்தமே டிரான்ஸ்பரன்சி தான்.
2: ஆமா போடலங்க லவ், நான் கூட தான் லவ். அதுவும் உலகம் தெரியாத அப்பாவிய துரத்தி துரத்தி லவ் பண்ணி எல்லாத்தையும் புரிய வச்சு கல்யாணம் பண்ண. சிம்பிளி வேஸ்ட்.
3: கண்ணா, அது நம்ம கிட்டு மாமா தானே? ஹாய்.
2: பரவாயில்லையே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கிய. கயல் மேடம், இவரு எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க கூட இருக்காரு. எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாரு, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவாரு. ஆளினால்
0: தெரியுமே, பக்கத்து கிரவுண்ட்ல விளையாட அழைச்சிட்டு போவாரு, பொட்டானிக்கல் கார்டன்ல விளையாடிட்டு.
2: டேய் நிம்மி, சத்திய கீர்த்திடா நீ.
3: கயல் ப்ளீஸ் ஸ்லோவா அட்டாக் பண்ணுவோம்.
0: ஓகே ஓகே, சில்வெஸ்டர் மாஸ்டர் பேண்ட்ல சாக் தடவின மேட்டர்லாம் சொல்லவே மாட்டேன்.
2: கயல் ரொம்ப தேங்க்ஸ் மா, எதை வேணாலும் சொல்லு, பட் என் வைஃப் எதிர்க்க மட்டும் வளரக்கூடாது ப்ளீஸ் மா. என் உடம்பு தாங்கவே தாங்காதுமா.
3: கிட்டு மாமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. கயல் இதுதான் எங்க ஸ்கூல், இது மெயின் கேட், லெஃப்ட்ல பாரு. ஆ அதான் கிண்டர் கார்டன் பிளாக், மிஸ்ஸஸ் டக்லஸ் தான் இன்சார்ஜ்.
0: அப்படியா?
3: போட்டோல காட்டுனல்ல இந்த ஸ்பாட் தான், மழை பெஞ்சா தண்ணி தேங்கி இருக்கும். அப்புறம் நானும்
2: டேய் டேய் நிறுத்துடா ஏண்டா ஃபூல். ஐயோ என்ன ஒரு சந்திப்பு. கயல் நீ குட் கேர்ள்மா, ப்ளீஸ்மா. குட்லாம் சொல்லியிருக்கேன், கேர்ள்னு வேற சொல்லியிருக்கேன். வீடு வந்துருச்சு, சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். சுமிதா ரொம்ப ஷார்ப். அப்புறம் ஏன் கதி? அதோ கதி தான். வெல்கம் டு மை ஹோம்.
4: நல்லா இருக்கீங்களா? நீங்க வருவீங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு அவரு.
3: நல்லா இருக்குமா?
4: ரொம்ப டயர்டா இருப்பீங்க, மேல கெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. மேடம் கயல், இங்க வாட்டர் ப்ராப்ளம், சோ நோ டப், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
0: ஒரு கஷ்டமும் இல்ல, நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க சீக்கிரமா தயாராயிட்டு வரோம்.
4: என்னங்க உங்க ஃப்ரெண்டோட வைப் சுத்தமா தமிழ் பேசுறாங்க, தமிழ் பண்டிட் மாதிரி.
2: ஆமாமா, ரொம்ப தெளிவுதான்.
3: ஆமாங்க, உண்மையிலேயே அவங்க தமிழ் பண்டிட் பொண்ணு தான். லாஸ் ஏஞ்சல்ஸில் வீட்டிலேயே லைப்ரரி வச்சுருக்காங்க. அங்குள்ள பாப்புலர் யூனிவர்சிட்டியில் தமிழ் சேர் கிரியேட் பண்ணதில் அவங்களுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
2: டே நிம்மி, எனக்கு இப்போ புரியுதுடா நீ ஏன் கையில் லவ் பண்ணிருப்பண்ணு.
4: நீங்களும் லவ் மேரேஜா?
0: ஆமாங்க, எங்களை இணைச்சதே தமிழ் தான்.
4: இவர் மட்டும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் கான்வென்ட் ஸ்கூலில் தமிழெல்லாம் சரியாக பேசவே வராதுன்னு ஆல்வேஸ் ஆங்கிலம் தான் சொல்லிட்டு திரிகிறாரு. தமிழே வராதுன்னு சொல்வாரு.
2: ஏதோ தெரியாம சொல்லிட்டமா, எனக்கு எதுவுமே உருப்படியா வராது, போதுமா?
4: கோபம் மட்டும் சரியா வரும்.
3: சரி சரி, நாங்க குளிச்சுட்டு வந்துடுறோம்.
2: டேய் நிம்மி, அது சின்ன பாத்ரூம்டா, தனித்தனியா தான் குளிக்க முடியும்.
4: லேடிஸ் கிட்ட இப்படியா பச்சை பச்சையா பேசுவாங்க?
2: அவங்களே சிரிச்சிட்டு போறாங்க, நீ அம்மா பொங்கற.
3: டேய் இப்போ நேரா மினி வீட்டுக்கு தானே போறோம்.
2: சரியா போச்சு, எப்படிரா கையல் கூட வா.
0: ஹலோ மினி பத்தி ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: நான் மினிக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல லவ் லெட்டர் கொடுத்தது, சைக்கிள்ல ஃபாலோ பண்ணிட்டு

0: போய் விழுந்து வாரி கைய உடைச்சுக்கிட்டது.
1: அது மட்டுமா, பல்ல உடைச்சுக்கிட்டது, ஐ ஹேட் யூன்னு ஹிந்தியில திட்டினது, மொரட்டுத்தனமா அவ கைய புடிச்சு இழுத்து பிரின்சிபல் ரூம்ல கேன்ல அடி வாங்கினது. லதா ஆன்டி, இப்படி ஆடா உன்னை வளர்த்தன்னு ஒரு வாரம் பட்டு கிடந்து அழுதது.
2: கயல், நீ ரொம்ப கிரேட்மா, ரொம்ப ரொம்ப கிரேட்மா. டேய் நிம்மி, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா, அதுவும் பெருசா.
1: இதுல என்ன இருக்கு, விடலை பருவத்துல எல்லாரும் செய்யறது தானே.
2: இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களும் இப்படி ஸ்போர்ட்டிவா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். உங்க அம்மா நல்லவங்க, சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க.
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க அம்மா அப்பா சண்டையை கேட்டா அட போங்கயா, நீங்களும் உங்க லவ் ஒண்ணு தோணும். அப்பா மீசைக்கு டை போட்ட உடனே அம்மா டைலாக் தெரியுமா, எவ்வளவு மயக்க இந்த மேக்கப்னு மறுபடியும் மீச வெள்ளை ஆகுற வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அவருக்கு ஹேர் டை போட்டு விட்டதே அவங்கதான்.
0: ஸ்டேட்ஸ்ல 60 வருஷம் வாழ்றவங்க, அது ஒரு வகையான பொசசிவ் லவ். கயல் ரொம்பவே வித்தியாசமானவ, நிறைய விஷயம் தெரிஞ்சவ.
2: இதுல இருந்து என்ன தெரியுது?
0: என்னடா தெரியுது?
2: எல்லாமே தெரிஞ்ச பொண்ண கல்யாணம் பண்ணலாம், ஒண்ணுமே தெரியாத பொண்ண கல்யாணம் பண்ணா புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்மள படுத்திடுவாங்க.
1: ஓ, இது நல்லா இருக்கே. ஒண்ணும் தெரிஞ்சிருக்க கூடாது, அப்பாவியா தான் இருக்கணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க?
2: ஆஃப் கோர்ஸ், பொண்ணுங்க கிட்ட ஒரு இன்னோசன்ஸ் இருந்தா பார்க்க ரசிக்க, ஆஹா என்ன ஒரு அழகா இருக்கும் தெரியுமா, நம்ம செல்லமா கூப்பிட்டா அந்த கண்ணுல ஒரு மிரட்சி, கண்ணத்துல ஒரு வெட்கம், அப்படியே செவந்து போய் காதும் உதடும் இதயமும் துடிக்க, கையும் காலும் நடுக்கத்துல இருக்க, அதை பார்க்கும் போது ஒரு ஆணுக்கு கிடைக்கிற சிலிர்ப்பு இருக்கே, அது அலாதி சுகம்.
0: நீ ஏன் அழுற?
2: கல்யாணத்துக்கு முன்னாடி சுமிதா எப்படி இருந்தா தெரியுமா?
0: நிறுத்துங்க நிறுத்துங்க.
3: சரிப்பா,
0: உங்களால கிட்டுமாமா. டேய், நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்?
2: ஸ்டாப். ஏய், ஒண்ணு இல்லடா, கார சொன்ன. ஏய் நிம்மி, இந்த வீடு தான் ஞாபகம் இருக்கா?
0: ஏய், இது நம்ம உம்ஸ் வீடு தானே?
2: சரியா சொன்ன, வெரி குட். உள்ள போ, இனிமே உம்ஸ் தான் உங்களை கைட் பண்ணுவா, நான் கழண்டுக்கிறேன்.
1: அது எப்படி, எப்பவும் எஸ்கேப் ஆகறதுலே இருக்கீங்க.
2: நான் ஒண்ணு சொல்லட்டுமா, என் கடந்த கால ஃப்ளாஷ்பேக் எல்லாம் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு ஒரு யுகம் ஆச்சு. நீங்க ரெண்டு பேரும் என்ன அதுக்குள்ளேயே புதைச்சிட்டீங்க போலியே.
1: Coming. Hey Mookans, epra, what a surprise. Dey, Nimmi, நீ எங்க? அமெரிக்காவுல செட்டில்னு சொன்னாங்க. இது உன் வைஃப் தானே? Hi. வாங்க வாங்க உட்காருங்க.
2: அது எப்படி அவ்ளோ கரெக்ட்டா வைஃப்னு சொன்னே?
1: அப்படியே நம்ம மினி ஜாடையில இருக்காளே. ஓ சாரி சாரி, இருக்காங்களே. சாரி நிமி, வழக்கம் போலவே சொதப்பிட்டேன்.
0: ஹே, நோ ப்ராப்ளம்.
1: ஒரு நிமிஷம் உமேஷ், இங்க வாயே.
4: ஹே போடி, உனக்கு வம்பு பண்றதே வேலையா போச்சு.
1: அடச்ச, வாடா. ஹே மூகன் சஸ்கா.
4: ஓ ஹலோ, வாங்க வாங்க. நீங்க
1: கண்டுபிடி பாப்போ.
4: உன் கிளாஸ்மேட் ஜிம்மி தானே?
1: ஆமா ஆமா, ஜிம்மி பப்பின. நிம்மி பா.
4: நிம்மி மினி. ஆல் ரைட், வெல்கம் வெல்கம்.
1: அப்படி போடு. எப்படி நம்ம ட்ரெய்னிங்?
2: பிரமாதம். சரிப்பா, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நிம்மிக்கு நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் பார்க்கணுமா?
1: அவ்வளவு தானே, எனக்கு எல்லாக்கிட்டையும் காண்டாக்ட் இருக்கு. மினிய தவிர அவ
2: கிழிஞ்சிது. அவன் மினிய பாக்குற சாக்குல தான் ஃப்ரெண்ட்ஸ் மீட்னு உடான் சுடுறான். எந்தெந்த குட்டையெல்லாம் கிளற போறானோ, யாரோட குடும்பம் எல்லாம்.
1: மூக்கண்ணன்ஸ், ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? உங்களுக்கு மேல லூட்டி அடிச்ச செந்தில், கோபி, சரவண இவங்க எல்லாம் கூட பயப்பட மாட்டாங்க போலயே.
2: ஏமா, தற்சமயம் உனக்கு செலக்டிவ் அம்னிஷியா வந்தா நல்லா இருக்கும் தோணுது.
1: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஹே, இந்த நம்ம கிளாஸ் போட்டோ.
0: ஹே, நம்ம நிக்கோலஸ் ஸ்கூல் போட்டோஸ். எல்கேஜில இருந்து 10th வரை எல்லாம் வச்சிருக்கேன். நம்ம ஸ்போர்ட்ஸ் டே பிக்சர்ஸ் இருக்கு.
1: நீயும் மினியும் ஸ்கூல் பீப்பிள் லீடரா இருக்கும்போது flag தூக்கிட்டு நிக்கிற போட்டோ இருக்கா? ஓ, இருக்கே. எங்க பெட்ரூம்ல ப்ளோ பண்ணி லேமினேட் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர். அந்த போட்டோல பிடி ஷார்ட்ஸ், டீ-ஷர்ட் போட்டுட்டு கிளாமரா இருப்பா. எக்ஸாக்ட்லி, நல்ல ஸ்மைலிங் ஃபேஸ், நல்ல அழகும் கூட.
2: பொண்ணுங்களா நீங்க?
0: ஹே, அத விடுடா. இன்னைக்கு வியாழன், நாங்க நைட் ஃபிளைட்ல மும்பை போறோம். நாளைக்கு ஒரு மீட்டிங். சாட்டர்டே மார்னிங்.

0: வந்துருவோம். ஈவினிங் கெட் டுகெதர் வேணும். ஃபேமிலி ஃபேமிலியா மீட் பண்ணா நல்லா இருக்கும்ல?
1: ஆமால, ரொம்ப நல்லா இருக்கும்.
2: எது, ஃபேமிலி ஃபேமிலியாவா?
1: ஏன்டா டென்ஷன் ஆகுற?
0: நாங்க கிளம்புறோம். பை பை. சனிக்கிழமை ECR-ல மீட் பண்ணுவோம். எப்படியாவது மினி மாத்திரம் லொகேட் பண்ணிடுவோமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. பை பை.
0: See you.
2: See you.
1: ஹே, நிரஞ்சன கையில வராங்க பா.
3: எங்க எங்க?
2: வாமா கயல். என்ன, இந்த அபிஷேக் கூட லாயர் தான், ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணுமா? ஆமா மினி எங்க?
1: ஹலோ, நிறுத்துங்க. எங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம்.
0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, உண்மை என்னன்னா?
3: என்னப்பா, ஃபிளாஷ்பேக்கா?
1: எஸ் எஸ்
3: எஸ்.
1: ஹே, சொல்லு மேன், உன்னோட எக்ஸ் பேரு சொல்லு.
0: எக்ஸா? எக்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு பொண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா அவ எனக்கு கண்டுக்கவே இல்லை. என்னன்னா, என்னால அவளை மறக்கவே முடியல. ஆனா உன்ன சந்திக்கிற வர.
1: அப்படியா? அது எப்படி, நம்புற மாதிரியே இல்லையே.
0: சீ ஹனி, வெயிட்.
1: ஹேய், எங்க போற?
0: சரி சரி, நீயே வந்து பாரு.
1: என்னத்த பாக்க? ஏய் நில்லையா.
0: வெயிட் மை டியர். உன்ன லவ் பண்றப்ப உன் முகத்தையே பாத்துட்டு இருப்பேன், ஞாபகம் இருக்கா?
1: வெயிட் வெயிட். எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் மீட், அப்படியே பார்த்துட்டே இருந்த. ஆமா, நான் கூட வெரி சீப் ஃபெலோனு திட்டினேன், ரைட்?
0: கம் ஆன், see here, look at this, என்னோட 10th கிளாஸ் போட்டோ.
1: ஓ மை காட், நம்பவே முடியல. என்ன போலவே ஒருத்தி, வேற போட்டோஸ் இருக்கா? காட்டேன்.
0: இந்தா இந்த முழு ஃபோல்டரும் பாரு, என்னோட ஸ்கூல் மெமரிஸ் தான் இருக்கு.
1: அட, என்ன ஆச்சரியம், என்ன மாதிரி இருக்காங்க, நான் அவங்கள பார்த்தே ஆகணும்.
0: வேண்டாம் கயல், அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவும் எனக்கு தெரியாது.
1: நோ வே, நான் கண்டிப்பா பார்க்கணும். கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இந்தியா போறோம், உங்க ஃப்ரெண்ட் கண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ்.
0: என்னால அவள பார்க்கற தைரியம் கிடையாது கயல்.
1: நோ வே, நான் முடிவு பண்ணிட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணதான் போறேன்.
0: கயல் கயல், ஐயோ, மினி எப்படி இருப்பா? கல்யாணம் ஆகியிருக்குமா? இல்ல, எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு.
4: நிரஞ்சன், கையில் ஏதோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி சொன்னா?
0: அப்படி இல்ல ஆண்டி, அது ஒரு தல காதல்.
4: சரி இருக்கட்டும். உங்க சொந்த ஊர் கடலூர் தானே சொன்னீங்க? நீங்க படிச்சது பாண்டிச்சேரியா?
0: இல்ல ஆண்டி, அம்மாக்கு சொந்த ஊர் பாண்டிச்சேரி, அப்பா தான் கடலூர். நான் படிச்சது எல்லாம் பாண்டிச்சேரியில தான்.
4: நீங்க சொன்ன அந்த மினிக்கு பூர்வீகம் சென்னை தானே?
0: இல்ல இல்ல ஆண்டி, மினி அம்மா திருநெல்வேலி, அவங்க அப்பாவுக்கு பாண்டிச்சேரி. அவங்க ரெண்டு பேரும் சென்னையில ஒர்க் பண்ணும்போது லவ் மேரேஜ் செஞ்சுக்கிட்டாங்களாம்.
4: இரு, வெயிட், மினி அவங்களுக்கு ஒரே பொண்ணு தானே?
0: எஸ் எஸ் ஆண்டி, தத்தெடுக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்லுவாங்க.
4: மினி அம்மா பேரு கீதா, அப்பா பேரு சுந்தர், அவன் ஒரு குடிக்கார. ஓ மை காட், ரைட்.
0: எஸ் ஆண்டி. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்?
4: கீதா என்னோட அக்கா, கூட பிறந்த அக்கா. வீட்டை விட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணான். நாங்க பல வருஷம் சந்திக்கவே இல்லப்பா.
0: ஆண்டி ஹரிஷ்வர், அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
4: இல்லப்பா, கையில் போட்டோ காட்டுனான், தட் சைல்ட். அவ ஏன் குழந்தைப்பா? கையலும் மினியும் ரெட்ட குழந்தைங்க. அவளை நான் தான் கொடுத்தேன் என் அக்காவுக்காக. ஆனா அவன், அவ ஹஸ்பண்ட், என் குழந்தைய ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அவளை எப்படியாவது திருப்பி கொடுன்னு கேட்டேன், ரொம்ப அழுதா என் அக்கா. எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் அவதான்னு கெஞ்சினான். பணம் கொடுத்து பார்த்தேன், வாங்கல. அவ இறந்த பிறகு ரெண்டு பேரும் என்னோட வந்துருங்கன்னு சொன்னேன், அப்பவும் கேட்கல.
0: ஆனா மினிக்கு நீங்க தான் அம்மானு தெரியுமா?
4: தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி கீதா ரொம்ப முடியாம கேன்சர்ல கடைசி நாட்களை நகர்த்திட்டு இருந்தப்போ நான் இந்தியா போய் பார்த்தேன். என் அக்கா அப்பதான் அவகிட்ட உண்மையை உடைச்சி பேசுனா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் கூட மினிக்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லப்பா. அடுத்த நாளே

0: கீதா இறந்துட்டா. ஷீஸ் அன் அட்வொகேட். என்ன அவ ஏத்துக்கவே இல்லை. ஒரு அம்மாவா நான் உயிரோடு இருக்கும்போது என் குழந்தை தனியா கஷ்டப்படணும். அப்பா எனக்கு புரியல.
1: ஆண்டி ப்ளீஸ் அழாதீங்க. கயலுக்கு இந்த உண்மை தெரியுமா?
0: நோ, நேத்து தான் அவகிட்ட நான் சொன்னேன். உங்களால அவளை இங்க கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்டேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ண முடியுமாப்பா?
1: ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க. மினி ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் உள்ள பொண்ணு. நான் ட்ரை பண்றேன். ஆனா ஒன்று, கயல் நிச்சயம் மினியை சம்மதிக்க வைக்க முடியும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்க தைரியமா இருங்க.
0: சரிப்பா.
1: கயல், ஒரு வழியா பிசினஸ் மீட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு.
2: ஃப்ளைட் 11 o'clock போட்டிருக்க கூடாது. அங்க என்ன ஏற்பாடெல்லாம் நடக்குதோ இல்லையோ.
1: ஹே கயல், அங்க பாரு ராதா ஆண்டி.
2: அவங்க எங்க? இங்க
1: ஆண்டி. நீங்க எங்க? இங்க
0: இல்ல, எனக்கு அங்க இருப்பு கொள்ளலப்பா. உங்களுக்கு ஃப்ளைட் 11 o'clock தானே? அதுக்குள்ள இங்க வந்துடணும்னு வந்துட்டேன் நானு.
2: அம்மா என்னமா இது? உங்களை பார்த்தா எங்க பிளான் சோத பெறுமா?
0: உன்னை பார்த்த உடனே அவ கண்டுபிடிச்சிருவாமா? என்ன நினைச்ச நீ அவளை? She is very sharp.
2: சரிதான், அதுவும் கரெக்ட் தான். என்ன பண்ணலாம்?
1: எனக்கு அது யோசனையா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்?
2: உன்ன போய் கேட்டேன் பாரு. அவ்வளோ உஷாரா இருந்தா அவளையே மடக்கி இருப்பல்ல.
1: அதானே.
2: சரி விடுங்க, நானே பிளான் பண்றேன். வாங்க போலாம். Come in.
1: Hi. மினி.
3: ஹேய் நிரஞ்சன், கம் கம். எப்படி இருக்க? எங்க இருக்க? ஒரு வழியா கல்யாணம் பண்ணிட்ட போல. ரொம்ப சந்தோஷம். இல்லனா இந்த உலகம் உன் பிரம்மச்சரியத்திற்கு நான் தான் காரணம்னு பழி போடும்.
1: பழியா? இது என்ன புது கதை?
3: அட போப்பா, போன வீக் கூட மனோஜ் லாட்ஜ் ஹேம்பர்ல எல்லார்கிட்டயும் என்னை பத்தி புரணி பேசிட்டு இருந்தான். தெரியுமா உனக்கு? பை த வே, உன் ஒய்ஃப் எங்க?
2: வரலாமா?
3: நீங்க நீ கயல் இல்ல?
2: எஸ், நீங்க நினைக்கிற கயலே தான்.
3: நீங்க எங்க? இங்க.
2: ஏன் வெளியே எட்டி பாக்குறீங்க? யார தேடுறீங்க?
3: உங்களுக்கு என்ன வேணும்?
2: ஏன் புருஷன் வேணும்.
3: என்ன, உங்க புருஷனா?
2: வாட், நல்லா நடிக்கிறீங்க.
3: ஹே கம் ஆன், என்ன இது புது கதை?
2: இதோ நிக்கிறாரே, இவர் தான் என் புருஷன். பழைய காதலி ஞாபகம் வந்துருச்சான். அது நீதானாமே?
3: இதோ பாருங்க கயல், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், பார்த்து பேசுங்க.
2: என்ன நடிப்பா? ஸ்கூல் கெட் டுகெதர்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே இருக்க, நீங்க மட்டும் ரூம்ல, என்ன ரகசிய சந்திப்பு?
3: இங்க பாருங்க, இவர் என்னோட கிளாஸ்மேட். அவர்தான் என்ன விரும்பினாரு. எனக்கு அவர் மேல எந்த காதலும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. இன்னொரு ஆள் நுழையற அளவுக்கு கதவை திறந்து வச்சுட்டு பேசிட்டு இருக்க மாட்டேன். ஐ அம் நாட் தட் கைண்ட் ஆஃப் எ வுமன், யூ நோ.
2: அப்படியா? அதுக்கு வெளியே வந்து எல்லார் முன்னாடியும் பேசி இருக்கலாமே.
3: ஓ ப்ளீஸ் ஸ்டாப், இது ஏன் ரூம்? இங்க வந்திருக்கிறது உன்னோட புருஷன். ஏதாவது கேட்கணும்னா வெளியே கூட்டிட்டு போய் கேளு.
1: கயல் ப்ளீஸ், மினி பாவம்.
2: ஓ வெரி குட். அப்போ நான்? ஹவ் டேர் யூ சீட்?
0: கயல் என்னமா இது?
2: இந்த பொம்பளைக்கும் நிரஞ்சனுக்கும் தொடர்பு இருக்குமா?
0: மினி நீயா?
2: என்ன மினி, அப்போ உங்களுக்கு இவளை தெரியுமா?
0: இல்லம்மா, அது வந்து
2: என்ன வந்து போய்? பெத்த பொண்ணு வாழ்க்கையில ஒருத்தி விளையாடுறா, மரமாட்டம் நிக்கிறீங்க. பேசுங்க, என்ன திருத்தன்னு முழிக்கிறீங்க?
0: ஏனா அவளும் ஏன் பொண்ணு கயல்?
2: ஆஹா, பிரமாதம். சினிமா கதையா இருக்கே. என்ன இவரை போலவே உங்க பழைய காதல்ல பிறந்த குழந்தையா? ஐயோ ஆண்டவா, நீயா முழிக்கிற? இது தெரிஞ்ச நீ என்ன ஸ்டாக் பண்ணி கல்யாணம் பண்ணியா? புரிஞ்சு போச்சு. இங்க ஒரு லவ், அங்க ஒரு லவ், என்ன உலகண்டா இது? ஒரே பித்தளோட்டமா இருக்கு. அம்மாவும் சரியில்லை, புருஷனும் சரியில்லை. ஓ காட், எனக்கு யாருமே வேணாம், நான் கிளம்புறேன்.
1: கயல், கயல் நில்லு, கயல் நில்லு ப்ளீஸ்.
3: அம்மா அழாதீங்கம்மா, ப்ளீஸ் அழாதீங்க.
0: அவ எப்பவுமே அவசரக்காரிமா, எடுத்தெறிஞ்சதான் பேசுவா. நிரஞ்சன் நல்ல பையன். அவ என்னவோ பண்ண போறான்னு தெரிஞ்சுதான் வந்த.

0: மாப்பிள்ளையோட ஸ்கூல் போட்டோஸ்ல எல்லாம் பார்த்தம்மா, அதை பார்த்துட்டு தான் நான் இங்க அவசரமா வந்தேம்மா. இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லம்மா.
1: அம்மா அழாதீங்க ப்ளீஸ்மா, நான் பேசுறேன் அவங்கிட்ட.
0: அவங்க நேரம் கிளம்பி இருப்பாமா, அவ போய் உங்க அப்பாட்ட என்னெல்லாம் சொல்ல போறாளோ.
1: கவலைப்படாதீங்கம்மா, நானும் உங்க கூட வரேன்.
0: என்ன என்ன சொல்றமா நீ?
1: அங்க உள்ள யூனிவர்சிட்டியில எல்லாம் படிக்க போறமா, விசாவும் வந்துருச்சு, டிக்கெட் தான் புக் பண்ணணும்.
0: மினி உண்மையாவா சொல்ற?
1: ஆமாமா.
0: வெரி ஹாப்பிமா, நீ என் கூட தானே தங்குவ?
1: ஆமாமா.
2: அட அட அட, என்ன ஒரு கண் கொள்ளா காட்சி!
0: கயல் இல்லம்மா, மினி.
3: பரவாயில்ல ஆண்டி, நீங்க சந்தோஷம் தானே?
1: அது வந்து கயல்,
2: என் நடிப்பு எப்படி? உன்னையும் அம்மாவையும் சேர்த்து வைக்க நான் நடத்தின நாடகம் தான் இது.
1: என்ன நடிப்பா? அம்மா நிரஞ்சன்,
2: சாரி, அவங்க ரெண்டு பேருக்கும் இது தெரியாது. இவரே அலறி அடிச்சுக்கிட்டு என் பின்னாடியே கெஞ்சுக்கிட்டு வேற வந்தாரு.
1: அடி பாவி.
2: அடிக்கலாம் கூடாது, சட்டம் யார் கையிலயும் இல்ல தெரியுமா? I'm your sister அக்கா.
1: என்ன அக்காவா?
2: சரி நீங்க கிளம்புங்க, நமக்கு நைட் ஃபிளைட். அம்மாவும் பொண்ணும் எப்போ டிக்கெட் புக் பண்றாங்களோ பண்ணிட்டு வரட்டும். பாய் சிஸ்டர். வரோம்.
1: பாய். சரிம்மா.
4: டேய் நிம்மி, என்னடா இது, சினிமா கதை மாதிரி இருக்கு.
3: நீங்க எல்லாம் இல்லனா மினி அவ அம்மா கூட சேர்ந்திருக்கவே மாட்டா.
5: என்னடா நீ, நோ ஃபார்மாலிட்டிஸ்.
4: ஹே அதெல்லாம் விடுங்கடா, மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா?
5: தெரியலையே.
2: அது நட்பும் இல்ல காதலும் இல்ல, தொலைஞ்சு போன ஒரு அழகிய உறவு.
4: நிம்மி உனக்கு மச்சம் தாண்டா.
2: ஆமாமா, கொழுதியா உறவு.
3: இது நல்லா இருக்கு.
4: இருக்கு இருக்கு.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது மீண்டும் மலர்ந்தது நட்பா காதலா நாடகம். எழுத்தாக்கம் மற்றும் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ராதாவாக ஏபி எலிசபெத், நிரஞ்சனாக எம் விஜய் மேனன், கயலாக பி ஆனந்தி, மினியாக ஏ அனிதா, கண்ணனாக ஆர் சீனிவாசன், சுமிதாவாக டி பத்மபிரியா, உமேஷாக இ மைக்கேல்ராஜ், உமாவாக ஜே ஆஷா, மனோஜாக ஜி சபாபதி, அபிஷேக்காக டி அருள்முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி.
7: நிலை நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை, எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய தேவாரம் திருவாச பாடல்களை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், பெண்களின் உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்க்ரெட் ரோஸ்லின் அவர்களின் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்று மினியவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

இன்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மயக்கம் எனும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் ஆயிபுரம் ஊராட்சி கே சங்கரி பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பணி செய்தி ஆகியவை இடம்பெறும். நிலைய நிகழ்ச்சிகளை நினைவூட்ட கேட்டீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர

மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் ஆயிபுரம் ஊராட்சி கே சங்கரி பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பணி செய்தி ஆகியவை இடம்பெறும். நிலைய நிகழ்ச்சிகளை நினைவூட்ட கேட்டீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்று 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 12:30. பன்னிசை மாலை. எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிகள் தொடக்கமாக தோடுடைய செவியன் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடலை கேட்கும் முன் விளம்பரம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கை ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும் இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை

0: விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில், ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: தமிழ்ச்செல்வன் தங்கள விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியாதான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவை பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டுவது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நாங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
4: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் வந்து சாவடி பண்ணா சம்பா குருவா சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நப்

0: பின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நபீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவரா வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் பெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: மீண்டும் மௌனம். சுவரில் இருந்த கடிகாரத்தின் பெண்டிலும் மட்டும் அசைந்து அசைந்து ஒவ்வொரு கணத்தையும் அளந்து சொல்லிக் கொண்டிருந்தது. பாதி மனம் காதலிக்கிறது, பாதி மனம் பகைக்கிறது. இதுவும் ஒரு மனமா என்று சொன்னான் ஹஹோல். புத்தகத்தின் தாள்கள் சலசலத்தன. பாவல் மீண்டும் படிக்கத் தொடங்கியிருக்க வேண்டும். அவனது தாய் கண்களை மூடியவாறே கிடந்தாள். மூச்சுவிடக்கூட பயந்தாள். அவள் ஹஹோலுக்காக இதயபூர்வமாய் அனுதாபப்பட்டாள். ஆனால் தன் மகனுக்காக இன்னும் அதிகமாக அனுதாபப்பட்டாள். அட, என் அருமை கண்ணே என்று யோசித்தாள். அப்படியென்றால் நான் ஒன்றுமே சொல்லக்கூடாது என்றுதானே நினைக்கிறாய் என்று திடீரென கேட்டான் ஹஹோல். அதுதான் நல்லது என்று அமைதியாய் சொன்னான் பாவல். சரி, அப்படியே செய்வோம் என்றான் ஹஹோல். சில வினாடிகள் கழித்து அவன் மெதுவாக துக்கம் தோய்ந்த குரலில் பேசினான். பாவல், உனக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டால் அப்போது தெரியும் அந்த சங்கடம். இப்பொழுதே சங்கடமாய்தான் இருக்கிறது. காற்று அந்த வீட்டின் சுவர்களில் மோதி சென்றது. கடிகாரத்தின் பெண்டுலம் கால கணக்கை கூறிட்டு சொல்லிக்கொண்டே இருந்தது. இது ஒன்றும் விளையாட்டல்ல இது என்று மெதுவாக சொன்னான் ஹஹோல். தாய் தனது முகத்தை தலையணையில் புதைத்து கொண்டு அரவமில்லாத அழுதாள். காலையில் எழுந்தவுடன் தாய் அந்திரேயை பார்த்தாள். அவனது உருவம் குறுகி விட்டது போல் தோன்றியது. அவன் மீது அவளுக்கு அதிக பிரியம்.

0: உண்டாயிற்று. அவளது மகனோ மெலிந்து நெட்டு விட்டு போனது போலிருந்தான். எப்பொழுதும் போலவே அவன் மௌனமாயிருந்தான். இதுவரையிலும் அவள் ஹகோலை அந்திரே அனிசிமோவிச் என்றுதான் அழைத்து வந்தாள். அன்றோ அவள் தன்னையும் அறியாமல் கூறினாள்,
1: அந்த்ரியுஷா, உங்கள் பூச்சுகளை சீக்கிரம் பழுதி பார்த்து கொள்ளுங்கள், இல்லையென்றால் ஜலதோஷம் பிடித்துவிடும். அடுத்த சம்பள தேதியில் நான் புது பூச்சுகள் வாங்கிவிடுவேன் என்று சிரித்து கொண்டு பதில் சொன்னான் அந்த்ரே. பிறகு தனது வாட்டசாட்டமான கரங்களை அவளது தோளின் மீது போட்டுக்கொண்டு பேசினான். நீங்கள்தான் எனது உண்மையான தாயாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். நான் மிகவும் கோரமாயிருக்கிறேன், இல்லையா?
0: அவள் பதில் சொல்லாமல் அவனை செல்லமாக அறைந்தாள். அவள் எத்தனை எத்தனை அன்பு மொழிகளையோ கூற நினைத்தாள். எனினும் அவளது இதயம் பரிவுணர்ச்சியால் பரிதவித்தது. வார்த்தைகள் அவளது உதட்டை விட்டு வெளிவரவே இல்லை. அந்த குடியிருப்பில் உள்ள மக்கள் நீலமையால் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்த சோசியலிஸ்டுகளை பற்றி பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த பிரசுரங்கள் தொழிற்சாலையின் ஒழுங்குமுறை பற்றி காரசாரமாக விமர்சனம் செய்தன. பீட்டர்ஸ்பர்கிலும் தென் ருஷ்யாவிலும் நடைபெறும் வேலை நிறுத்தங்களை பற்றி கூறின. தங்களது சொந்த நல உரிமைகளை காப்பாற்றுவதற்காக தொழிலாளர் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என போதித்தன. தொழிற்சாலையில் நல்ல காசு பார்த்து வந்த நடுத்தர வயதினர் அதை கண்டு கோபாவேசம் கொண்டார்கள். கலவரக்கார பயல்கள், இவர்களுக்கு செம்மையாய் கொடுக்கணும் என்று கூறிக்கொண்டார்கள். அந்த துண்டு பிரசுரங்களை தமது முதலாளிமாரிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். இளவட்ட பிள்ளைகள் அந்த பிரசுரங்களை உற்சாகத்தோடு வாசித்தார்கள். இதெல்லாம் உண்மைதானே என்றார்கள் அவர்கள். உழைத்து உழைத்து ஓடாகி போன பெரும்பாலும் தொழிலாளர்கள் நம்பிக்கையற்று பேசினார்கள். இதனால் எல்லாம் என்ன நடந்துவிடப் போகிறது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காத காரியம். எனினும் அந்த துண்டு பிரசுரங்கள் தொழிலாளர் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணிவிட்டன. ஆனால் அந்த ஒரு வார காலத்தில் வேறு புது பிரசுரங்கள் ஏதும் வரக்காணும். உடனே அந்த தொழிலாளர்கள் மட்டும் தம்முள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். ஒருவேளை அவர்கள் அச்சடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் போலிருக்கிறது. ஆனால் அடுத்த திங்கட்கிழமை அன்று எப்படியோ மீண்டும் புது பிரசுரங்கள் விநியோகமாயின. மீண்டும் தொழிலாளர்கள் தம்முள் குசுகுசுவென்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். தொழிற்சாலையிலும் சாராய கடையிலும் யாருக்குமே இடம் தெரியாத ஆட்கள் சிலரின் நடமாட்டம் அதிகரித்தது. இந்த ஆட்கள் அங்குமிங்கும் கவனமாக பார்ப்பதும் யாரிடமாவது எதையாவது கேட்பதும் ஒருவருக்கொருவர் பேசும்போது குறுக்கே தலையிட்டு பேசுவதுமாக இருந்தார்கள். அவர்களது அளவு கடந்த எச்சரிக்கையாலும் அவர்கள் ஜனங்களோடு பலவந்தமாய் பழக முனையும் காரணத்தினாலும் அவர்கள் பிறரது சந்தேக பார்வைக்கு ஆளானார்கள். இந்த கிளர்ச்சிக்கெல்லாம் தனது மகனது வேலையே காரணம் என்பதை தாய் உணர்ந்து கொண்டாள். அவனை சுற்றி மக்கள் எப்படி குழுமி இருக்கிறார்கள் என்பதையும் அவள் கண்டாள். அவனுக்கு என்ன நேர்ந்துவிடுமோ என்ற கவலையோடு ஒரு பெருமித உணர்ச்சியும் அவளது இதயத்தில் கலந்தது. ஒரு நாள் மாலையில் மரியா விலாசாவின் ஜன்னல் கதவை தட்டினாள். தாய் கதவை திறந்தவுடன் மரியா சிறிது உரத்த குரலில் ரகசியமாக சொன்னாள்,
2: ஜாக்கிரதையா இரு பிள்ளையா, இந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து வரப்போகிறது. இன்றிரவு உன் வீட்டை சோதனை போட போகிறார்கள். மாசனுடைய வீட்டையும் நிக்கலாயின் வீட்டையும் கூடத்தான்.
0: மரியாவின் தடித்த உதடுகள் துடித்தன. அவள் தனது கொழுத்த மூக்கினால் பெருமூச்சு விட்டாள். திருக திருக விழித்தாள். தெருவில் யாரையோ கண்களால் பின்தொடர்ந்தாள். அங்கும் இங்கும் பறக்க பறக்க பார்த்தாள்.
2: எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் உனக்கு எதுவும் சொல்லலை, நான் உன்னை இன்னைக்கு பார்க்கவும் இல்லை, புரிஞ்சுதா?
0: அவள் போய்விட்டாள். ஜன்னலை மூடிய பிறகும் தாய் மெதுவாய் நாற்காலிக்குள் விழுந்து புதைந்து கிடந்தாள். ஆனால் தன் மகனுக்கு நேரவிருக்கும் பேராபத்தை பற்றிய பயபீதி அவளை உடனேயே எழுந்திருக்க செய்தது. அவள் அவசர அவசரமாக உடை உடுத்தி கொண்டாள். தலை மீது ஒரு கச்சையை மடித்து கட்டிக்கொண்டாள். ஃபியோதர் மாசினிடம் ஓடிப்போனாள். அவன் சீக்காயிருந்தான், எனவே வேலைக்கு போகவில்லை. அவள் உள்ளே நுழைந்தபோது அவன் ஜன்னல் அருகே உட்கார்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். வலது கையை இடது கையால் தடவி கொடுத்து கொண்டிருந்தான். நோய்வாய்ப்பட்டிருந்த அவனது வலது கை பெருவிரல் இயற்கை மாறாக நிமிர்ந்து நின்றது. அவள் சொன்ன செய்தியை கேட்டதும் அவனது முகம் வெளுத்தது. அவன் துள்ளி எழுந்தான்.
2: ஓ, அப்படியா செய்தி என்று முணுமுணுத்தான். சரி, நாம் என்ன செய்யலாம்
0: என்று நடுநடுங்கும் சுரத்தால் நெற்றி வியர்வையை வழித்து கொண்டே கேட்டாள் பெலகேயா.

0: ஒரு நிமிஷம் பொறுங்கள், பயப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு தனது சுருட்டை தலையை இடது கையால் பின்னோக்கி கோதிவிட்டு கொண்டான் ஃபியோதர் மாசன். நீங்களே பயப்படுகிறீர்களே என்று அவள் கத்தினாள். நானா? அவன் முகம் கன்றி போயிற்று. வலிந்து புன்னகை செய்து கொண்டே, ஆமாம், அது போகட்டும். நாம் இதை உடனே பாவலுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் யாரையாவது அனுப்புகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்கள். அவர்கள் நம்மை என்ன அடிக்கவா செய்வார்கள்? அடிப்பார்களா என்று கூறினான். வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் தாய் அங்கிருந்த சகல புத்தகங்களையும் ஒன்று சேர்த்தாள். அந்த புத்தகங்களை மார்பின் மீது அணைத்து பிடித்தவாறு அங்குமிங்கும் நடந்து தத்தளித்தாள். அடுப்பை பார்த்தாள், அடுப்புக்கு கீழே பார்த்தாள், தண்ணீர் பீப்பாயை பார்த்தாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லைன்னா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மாமா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 1 மணி.
1: வணக்கம் மக்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா.
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க வந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயம், ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்தோட முன்னேற்றத்திற்கும் ஒரு நாட்டோட வளமான எதிர்காலத்திற்கும் பெண்களோட பங்கு அளவிட முடியாதது அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சொத்துரிமை, சமமான ஊதியம், பாதுகாப்பு, முடிவெடுக்கும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யப்படும் போதுதான் உண்மையான அதிகாரம் அளித்தல் அப்படின்றது சாத்தியமாகும். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேச போறோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரேட் ரோஸ்லின் அவர்கள். வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
3: வணக்கம்
2: மேம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் இத பத்தி சொல்லுங்க.
3: பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ன்றது வந்து ஒரு தனியான ஒரு அம்சம் இல்ல. எல்லா பெண்களும் பிறக்கும் போதே, எல்லா உயிர்களும், பெண்கள் மட்டும் இல்ல எல்லா உயிர்களும் பிறக்கும் போதே அவங்கவுங்களுக்கு உள்ள உரிமையோட பிறக்கிறாங்க. ஒரு சின்ன விதைய போட்டா அந்த செடிக்கு அது மேற்கொண்டு வளர்ந்து பூத்து காய்க்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதே போலதான் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. ஆனா ஏன் தனிப்பட்ட முறையில் நம்ம பெண்களுக்குன்னு சொல்றோம்னு சொன்னா, அது முன்காலங்களில் அந்த உரிமைகள் அதிகமாக மறுக்கப்பட்டது பெண்களுக்கு தான். ஒரு செடிக்கு இருந்த உரிமையை கூட பெண்களுக்கு கிடைச்சிருக்குமான்றது தெரியல. வேத காலங்களில் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பிறந்த உடனே தகப்பனுடைய கட்டுப்பாட்டுல வளர்றாங்க, பிறகு கல்யாணம் ஆன உடனே கணவனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க. வயதான காலத்துல பிள்ளைகளின் கட்டுப்பாட்டுல இருந்து வாழ்ந்து வந்து அவங்க அதே போலே வாழ்ந்து இருந்துட்டாங்க. ஆனா அதுக்கு பிற்பாடுதான் பெண்களுக்கு வந்து தங்களுக்கும் உரிமை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, முற்காலத்துல நம்ம சுதந்திர இந்தியாவில கூட நம்மளால பெண்களுக்கு ஓட்டு போட முடியாத ஒரு நிலை இருந்தது. அதுவும் நம்மளுடைய பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல சுத்தமா கொடுக்கப்படல. அதன் பிறகு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்புன்னு ஒண்ணு வந்த பிற்பாடுதான் நமக்கும் நம்மளுடைய பெண்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளும் ஆண்களுக்கு சமமாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதனால பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் வந்து முதல்ல

0: இது அரசியலமைப்பு மூலமாக கிடைக்கிறது. அடுத்து இந்த நேஷனல் பாலிசின்னு சொல்லி ஒரு கொள்கை, நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லி 2001 ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க நம்ம இந்திய அரசாங்கம். அந்த கொள்கை பிரகாரம் ஒவ்வொரு பெண்களுக்கும் பொருளாதார உரிமை, அரசியல் சார்ந்த உரிமை, அடுத்து வந்து அவங்க சோசியல் சார்ந்த அதாவது சமூக சார்ந்த உரிமை என்ற மூன்று உரிமைகளை முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேஷனல் பாலிசி பிரகாரம் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த அரசியலமைப்பு சட்டம் காரணமாக பெண்களுக்காக தனிப்பட்ட விதமான நிறைய சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனிப்பட்ட உரிமைகள் வழங்கப்பட்டது. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க, அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வருகிறது. அது வந்து அந்த அரசியலமைப்பு சட்டமானது அதை ஒரு அதிகாரமாக சொல்லி எல்லாரும் இதை செய்யணும்னு சொன்னாங்க. அப்பதான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனிப்பட்ட சட்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. அதன் பிறகுதான் ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு சட்டத்தின் பயன்களை பற்றி நம்ம பார்ப்போம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவாவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள்லாம் என்னென்ன மேம்?
3: உரிமைகள் என்று சொன்னா அது வந்து ஈக்வாலிட்டி, சம உரிமை. அது வந்து பிரிவு 14 கீழ் அரசியலமைப்பு சட்டத்துல முதல் பார்க்கப்பட்டது. அதன் பிரகாரம் பாலினத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் பெண்கள் ஆண்கள் என்ற பாகுபாடு இன்றி பெண்களுக்கும் எல்லா விதத்திலேயும் ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்து பிரிவு 15 அதே அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அது என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் என்பதால் அவர்களை தவிர்த்து ஆண்களுக்கு மட்டும் வேலை, சம்பளம், இந்த எதுவும் தனிப்பட்ட முறையில யாருக்கும் பாகுபாடு இன்றி தரப்பட வேண்டும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. இப்படியே பார்க்க போனீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் எல்லாமே வருது, எல்லா சட்டங்களும் உருவாக்கப்படுகின்றன. இதுல முக்கியமா நமக்கு முதல் சட்டம் நமக்கு ஓட்டுரிமை பத்தி, அது நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்பானது. அதன் பிறகு பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில வேலை வாய்ப்பு, கல்வி, இதுல எல்லாம் ஒரு ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்களுக்காக உரிமை, அவங்க உரிமையே அவங்க மட்டும்தான் அதுல கலந்து படிக்க முடியும். அத மாதிரியான சட்டங்களும் சில ஸ்டேட்ல கொண்டு வந்துட்டாங்க. அது அடுத்த உரிமை கல்வி உரிமை, அடுத்து வேலையிலையும் வாய்ப்பு, அது மாதிரி சமமான சம்பளம், சேலரின்னு சொல்லுவோமா, ஈக்குவல் பே சம்பளம், அதுக்கேத்த மாதிரி ப்ரொமோஷன்லயும் அவங்களுக்கு எந்த வித பாகுபாடும் இருக்கக்கூடாது. இதுல ஒரு சின்னதா ஒரு இதை சொல்றேன் பாருங்க. ஏரோஸ்டஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வேலைக்கு சேரும் போது அவங்க ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடணும். அவங்க வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வேலை விட்டு போயிடணும். அடுத்து அவங்களுடைய வேலையை வந்து அவங்களே போயிடணும். இத மாதிரி ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் போட்டுதான் அவங்க வேலையில சேர்த்துட்டு இருந்தாங்க. இத கண்டிச்சு ஒரு பெண் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இது வந்து ரொம்பவும் தப்பானது, இது பெண்கள் உரிமைக்கு எதிரானது. ஆகவே 3 வருஷம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னு சொன்னா அது பரவாயில்ல, ஆனா குழந்தையே பெற்றிருக்க கூடாது, குழந்தைய பெற்றுக்கிட்டா வேலையை விட்டு போயிடணும் அப்படின்ற அந்த 2 சரத்துகளும் அடிப்படை உரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லி அவங்களுடைய ரூல்ஸையே தள்ளுபடி பண்ணிட்டு அதை வந்து அந்த பொண்ணோட இதை வந்து ஏத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அடிப்படை உரிமை. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரியான உரிமைகள் எல்லாம் தடுக்கப்பட்டது. அதுக்கேத்த மாதிரி இப்ப வந்து இந்த நேஷனல் பாலிசின்னு சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு அடுத்து, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு அடுத்து இந்த கொள்கைகள் இதுல வந்து 2001 ஒரு கொள்கை இது கொண்டு வந்தாங்க. அதன்

0: பிரகாரம் தான் பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில எல்லாமே கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாமே இந்த வேலை வாய்ப்பு, இந்த பொருளாதாரத்துல முன்னேற்றம், இது மாதிரி இது சம்பந்தப்பட்டதுதான் எல்லாமும் பெண்களுக்காக கொண்டு வரணும்னு இந்தியாவில கொள்கைகள் கொண்டு வரப்பட்டன. அப்ப முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொன்ன பாருங்களா, அதிகாரத்தின்படி இதன்படிதான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில சட்டங்களை ஏற்றுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, முதல் முதல்ல எந்த சட்டம் ஏற்றணும்னாலும் அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன்ல, அதாவது அரசியலமைப்புல இடம் இருக்கான்னு பார்த்துதான் செய்வாங்க. அதுக்காகவே இந்த பிரிவை கொண்டு வந்தாங்க. அந்த பிரிவின்படி பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த சட்டமும் அவங்க குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்கவும், அவங்களை வன்முறையில இருந்து பாதுகாக்கவும், இப்படியே எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஈவன் பேறுகால விடுப்பு இருக்கு பாருங்க, அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி அந்த சட்டங்களை இப்படிதான் கொண்டு வர ஆரம்பித்தார்கள்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். ஓகே, ஒரு காலத்துல பாத்தோம்னா நம்ம பெண்களுக்கு வந்து கல்வி அப்படின்ற உரிமையே கிடையாது. அதாவது ஆண்கள் எல்லாம் போய் பள்ளிக்கு சென்று படிச்சாலும் பெண்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு பெண் படிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அத வந்து ஒரு பெரிய குற்றமா பார்த்த காலமும் இருக்கு. சோ ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. பெண்களுக்கு வந்து கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கல்வின்றது வந்துச்சுனாலே விழிப்புணர்வுன்றது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெண்களோட கல்வி அப்படின்றது அதிகாரம் அளித்தலோட முதல் படி அப்படின்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்ன காலம் ஈவன் வந்து பாரதியாருடைய பாட்டுல நீங்க பாக்கலாம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்ட மூடர்கள் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னாரு. அவர்தான் முதல் முதல்ல பெண்களுடைய படிப்பை பத்தி அதிகமா தமிழ்நாட்டுல பேசினார். அப்ப பெண்கள் படிப்பு, அதாவது பெண்கள் படிக்க கூடாதுன்னு சட்டமா எதுவுமே இல்லை. ஆனா பெண்களை பெற்றோர்களே அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப தைரியமா ஒரு ஸ்கூல்ல 5வது வரைக்கும் படிக்க வைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். எலிமெண்டரி ஸ்கூலோட நிறுத்திடுவாங்க. பெண்கள் பெரியவர்கள் ஆயிட்டாங்கன்னா சுத்தமா படிப்பு நிறுத்துவாங்க. அதனால அது சட்டத்தால தடுக்கப்பட்டதல்ல, நம்ம சொசைட்டி நம்மளுடைய சமுதாயம் இருக்கு பாருங்க, அது போட்டதுதான் இந்த தடுப்பு. அந்த சமுதாயத்தில் இருக்க மக்கள் முதல் அதில் விழிப்புணர்ச்சி அடையணும். ஒரு பெண் MBBS டாக்டருக்கு வந்து அத்திரி ஆண் பிள்ளைகள் மத்தியில போய் படிச்சு, டாக்டர் முத்துலட்சுமி அவங்க பேரு. அப்ப சட்டம் எதுவும் மக்களை தடுக்கல, அவங்க பெற்றோர்கள் தான் அதை தடுத்தாங்க, சமுதாயம் தடுத்தது. அந்த அம்மாவுடைய அப்பா இந்த சமுதாய இதெல்லாம் மீறி அவங்களை கொண்டு போய் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சென்னையில படிக்க வச்சு அந்த அம்மா தான் முதல் பெண் டாக்டர் நம்மளுடைய நாட்டுக்கு. அப்படி பார்க்க போனீங்கன்னா சட்டத்தால எதுவும் தடுக்கப்படல, சொசைட்டி தான் தடுத்துச்சு. இப்ப அந்த சொசைட்டிலேயே ஒரு விழிப்புணர்ச்சி வந்து போச்சு. இன்னைக்கு நான் ஒப்பனா சொல்ல போனா பையன்களோட பெண்கள் தான் நல்ல விதமா படிக்கிறாங்க. பெண்கள் தான் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது, எல்லாத்திலயும் அவுட் ஷைன் பண்றது, ரொம்ப அதிகமான இதெல்லாம் அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த டைரக்டிவ், அதாவது இந்த அதிகாரம் அளித்தல்ல அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே பெண்களுக்கு என்று தனி சட்டங்கள் போடும் போது கல்வி, கல்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து ஒரு வீட்டுல ஒரு பெண் படிச்சிருந்தா போதும், அந்த குடும்பமே மேல வந்துரும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இன்னைக்குதான் மக்களுக்கு மத்தியில வந்திருக்கு. இந்த விழிப்புணர்வின் காரணமாக தான் சட்டத்தையும் ஏற்றுறாங்க. சட்டமும் பெண்களுடைய படிப்புக்கு அவர்களுடைய வேலைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க. சில வேலைகளுக்கு பெண்கள் மட்டுமே அப்படின்ற மாதிரி கூட இன்னைக்கு சில வேலைகள்லாம் வாய்ப்புகள்லாம் கொண்டு வந்துருச்சு. ஆக கல்வின்றது ஒரு அடிப்படை உரிமைன்றதை விட அது ஒரு அவசியமான ஒரு உணர்வு. கல்வி அறிவினாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு என்ன தேவை, தன்னுடைய உரிமைகள் என்ன, தனக்கு எப்படி எல்லாம் வாழ்க்கை அமையணும் அப்படின்றத தனிப்பட்ட முறையில அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிந்தனையினால எதுவும் கெட்டது நடந்ததாக சொல்ல முடியாது. அந்த சிந்தனையினால நல்லதுதான் நிறைய நடந்திருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வந்து படிச்சிருந்தா அவங்க வந்து அந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு வசதியா இருக்கும். அவங்களுக்கு யோசிக்கிற திறன் அருமையா வரும். படிப்பறிவு பட்டறிவுன்னு ரெண்டு இருக்கு. பட்டறிவுன்றது வந்து நம்மளுடைய படிப்புனால் ஏற்படுற நாலேஜ், அதான் பட்டறிவுன்னு நம்ம சொல்றோம். இந்த இரண்டும் ஏற்படணும்னா கல்வின்றது ரொம்ப அவசியமான ஒன்று.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொருளாதார சுயநிறைவு பெண்களோட வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுதா நீங்க நினைக்கிறீங்க?
1: பொருளாதார நிறைவுன்றது வந்து இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் யாருமே வேலை செய்யாம இருக்கிறது இல்ல. ஒரு 100% 60-70% பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு சட்டமும் நிறைய உதவி செய்யுது. அவங்க வந்து வேலைக்கு போகும்போது ஆணோட சேர்ந்து நிகரா சம்பளத்தை பெறலாம். அப்படி கொடுக்க தவறினா நம்ம வந்து அதை பத்தி உரிமையோட கேட்கலாம். அடுத்து அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, வேலைக்கு போறதுனால தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா வித வசதிகளையும் செய்துக்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு வேற விதமான செலவு செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க தான் தன் குடும்பம் என்பதில் ரொம்பவும் அக்கறையாக இருக்கிறாங்க. அதனால்தான் பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி விற்கிற பெண் கூட ஒரு நாளைக்கு தான் சம்பாதிக்கிறதுல எவ்வளவு வந்து தன் குடும்பத்துக்கு செலவு பண்றான்னா எல்லா பணத்துமே அந்த பொண்ணு அதுக்காக தான் செலவு பண்றான். அதனால பெண்ணால செய்ய முடிஞ்சது வந்து வீட்டுக்கு நன்மைகள் மட்டும் இல்ல, அந்த பிள்ளைங்களை அவங்க வந்து நல்வழியில வளர்க்கறதுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு அறிவுரைகள் சொல்வதற்கும் எல்லாமே இந்த வேலையும் அவங்க வெளியில போறனால ஏற்படுற அவங்களுடைய அனுபவத்தை வச்சு அவங்க தன் குடும்பத்தை நல்வழிப்படுத்தி நடத்துறாங்க.
0: பெண்களுக்கு பணியிடங்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பாதுகாப்பு எல்லாம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க
1: மேம்? இதுவும் வந்து ஒரு சட்டமா வருவதற்கு முன்னாடி ஒரு கேஸ் எல்லாம் சொல்லுவோம், ஒரு வழக்கின் சாரமாகத்தான் இது கொண்டு வரப்பட்டது. அது விசாகான்ற ஒரு பெண் வந்து வேலை செய்யற இடத்துல அந்த பொண்ணுடைய மேலதிகாரி எப்படி எல்லாம் அந்த பொண்ணை தட்டச்சு செய்யற பொண்ணு, அந்த புள்ள அதாவது டைபிஸ்ட், அந்த பொண்ணை வந்து தனிப்பட்ட ஒரு ரூமுக்கு போய் டைப் அடின்னு சொல்ல வேண்டியது, இவர்கிட்ட போய் நின்றுட்டு அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுக்கறது, இப்படியே அந்த பொண்ணை வந்து அவரு பல விதத்திலையும் துன்புறுத்துறாரு. அந்த பொண்ணு போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க. அத வந்து அந்த என்கொயரி ஆபிசர் சொல்லுவாங்க, அந்த அதிகாரி நடத்துற அதிகாரி வந்து இவர் செஞ்சது சரிதான் குற்றம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்து அந்த ரிப்போர்ட் தராரு. அதன் மேல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குது. குற்றத்தை செஞ்சவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போறாரு கேஸ். அது வரைக்கும் போகுது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல பாதுகாப்புன்றது மிக முக்கியமான ஒன்று, அது அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த 2001 ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னாலும் அதன் பிரகாரம் இது ரொம்ப முக்கியமான ஷரத்துன்னு சொல்லிட்டு அப்பதான் முதன் முதல்ல பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் எப்பேற்பட்ட பாதுகாப்பு தரணும்னு சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்குல வந்து சொல்லுது. அந்த வழக்குல எங்க யார் யார் மேனேஜ்மெண்ட் அந்த எஸ்டாபிஷ்மெண்ட் சொல்றமே அங்க வேலை செய்யறாங்களோ அந்த பெண்கள் அவங்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு தரணும், யார் யாரெல்லாம் தரணும், எப்படி எல்லாம் தரணும், அப்படி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, இப்படி எல்லாம் வந்து ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. அந்த கொள்கைகளை வைத்துக் கொண்டுதான் நம்மளுடைய அந்த சட்டமானது பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ஏற்படும் பாலியல் தொல்லைகளுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. ஒவ்வொரு வேலை செய்யற இடத்துலயும் ஒரு கமிட்டியை உருவாக்கணும், அந்த கமிட்டியில ஒரு பெண் தலைவரா இருக்கணும், அதுல பாதி பேருக்கு மேல பெண்களா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லை பெண்ணுக்கு இழைக்கப்பட்டால் அந்த பெண்ணு போய் ஒரு புகார் தரலாம், அந்த புகாரை இவங்க தான் நடத்தணும், நடத்தி அதனுடைய விளைவுகளை ஏற்படணும். அதுக்கேற்ற போல குற்றம் புரிந்தவருக்கும் தகுந்த தண்டனை அளிக்கப்பட வேண்டும். அது அந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு தரணும், அப்புறம் ஃபேக்டரிங்கெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெண்கள் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறதுக்குன்னு தனி இடம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சட்டங்கள் ஒன்னு ஒன்னா இதுக்கு பிற்பாடு தான் பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல கிடைக்க வேண்டும்னு சட்டங்கள்லாம் ஏற்றிட்டே வராங்க. லேபர்லான்னு சொல்லுவோம், தொழிலாளர்கள் அவங்க தான் இந்த ஃபேக்டரியில எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் உண்டு. இந்த பேறுகாலம் விடுப்பும் கொடுக்கறதும் வந்து இந்த ஜட்மெண்ட்ல இருந்து இல்ல, அது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது பெண்களுக்கு பேறுகாலத்துல எவ்வளவு நாள் விடுமுறை தரணும். அப்புறம் குழந்தைங்களை வந்து வளர்க்கணும்னா ஏதோ

0: பொல்யூஷன் சொல்றீங்களா, குழந்தைகள் காப்பகம், அதை ஏற்படுத்தணும் ஒரு பெரிய ஃபேக்டரியில. இப்படி எல்லாம் பல வேலை செய்யற இடத்துல பெண்களுக்கு பலவித உரிமைகளை தரணும்ன்றதுதான் சட்டம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப நீங்க முன்னாடி சொல்லிருந்தீங்க, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ட்டு பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கு நேகரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போ தற்போதைய இந்த நிலை வந்து இருக்கா, சம வேலைக்கு சம ஊதியம்ன்றதோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு?
2: சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது வந்து இருக்குதான். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகாரியே எடுத்துங்க, அந்த அதிகாரி வந்து ஆணாவும் இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் தராங்க. அதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் கீழே அந்த கடைநிலை ஊழியர்ல இருந்து மேல் வரைக்கும் எல்லாம் தான் அந்த மாதிரிதான் கொடுக்கறாங்க. ஆனா சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா ஒரு ஆண் செய்யற அந்த வேலையை வந்து பெண்கள் தங்களுடைய சில இயலாமைகள்னால செய்ய முடியாம போகும். இப்ப அந்த கூலி தொழிலாளர்கள் இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மூட்டை தூக்குறவங்களுக்கு அதிகமா சம்பளம் தரலாம், அதே அங்க கூட்டி பெருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணால மூட்டை தூக்குனாங்கன்னு வச்சிங்க, அப்ப அவங்களுக்கு அந்த ஊதியம் வந்து சரிசமமா தரணும். இந்த மாதிரி சில வேறுபாடுகள் இருக்கும் காரணங்களால அங்க மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்காம இருக்கிறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்க வந்து தொழிலாளர் நீதிமன்றத்துல கேட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் சில இடத்துல இந்த கட்டிட தொழிலாளிகள் பார்த்திருப்பீங்க, அங்க பெண்களுக்கு எப்போதையும் ஊதியம் கொஞ்சம் கம்மியாகும், ஆண்களுக்கு கூட தான் கொடுக்கப்படுது. அதுவும் இந்த காரணங்களால தான். பெண்களால செய்ய முடியாத சில வேலைகளை செய்யும் ஆண்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான சம்பளம் தரப்படுகிறது. ஆனா பெண்களுக்கு ஒரு அதே மாதிரியான அதே வேலையை பெண்களால் செய்ய முடிஞ்சா அப்ப உங்களுக்கு சம வேலை இருக்கும் போது சம ஊதியம் தான் நிச்சயமா கொடுக்கணும்.
1: இப்ப என்னதான் நம்ம பெண்கள் எவ்வளவு பெரிய உயரத்துல எல்லாத்துலயும் நம்ம சாதிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து சில முடிவெடுக்கும் உரிமைகள் வந்து மறுக்கப்படுது. அந்த மாதிரி குடும்பத்துல பெண்களுக்கு என்னென்ன மாதிரி முடிவெடுக்கும் உரிமைகள் எல்லாம் இருக்கு, அது பிள்ளைகளா இருக்கட்டும் பெற்றவர்களா இருக்கட்டும். இப்ப வந்து ஒரு பெண் திருமணமாகி அவங்க வந்து கணவர் வீட்டுக்கு போனா அவங்களோட அம்மா அப்பாவை வந்து பாதுகாக்கிற உரிமை வந்து சில வீடுகள்ல மறுக்கப்படுது. இந்த மாதிரி பல உரிமைகள் வந்து அவங்களுக்கு இன்னமும் கிடைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி?
2: உரிமைகள் வந்து எப்பொழுதுமே அவ்வளவு எளிதா கொடுக்கப்பட மாட்டாது, அதை நம்ம தான் போராடி பெற்றுக் கொள்ளணும். அப்படி உரிமைகள் கொடுக்கப்படும்னா அதுக்கு நம்மை சார்ந்த ஆண்கள், பெண்களை சார்ந்த ஆண்களுக்கு பரந்த மனப்பான்மை வேண்டும். முதலாக சொல்ல போனா ஒரு அப்பாவுக்கு தம் பொண்ணுக்கு உரிமை எடுக்கிற உரிமையை தரணும்னு சொன்னா அது அந்த அப்பாவுடைய கடமை, அது அவர் உணரணும். இது வந்து சமூகம் சார்ந்த கேள்வி, இதுல சட்டம் வந்து கொஞ்சம் அதிகமா எதுவும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு மாப்பிள்ள தேடுறாங்க, அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ள பிடிக்கலன்னா சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அப்பான்ற பாசத்தினாலும் அம்மா குடும்பம் இந்த மாதிரி சில இதனால அந்த பெண்கள் வந்து எந்த தன்னுடைய விருப்ப வெறுப்புகளை வெளியே சொல்லாம அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கு காரணம் சட்டம் இல்ல, இது காரணம் அந்த பெண்ணுடைய குணநலன். ஆகவே அடிப்படையில மனிதர்கள் இதுல நிறைய மாறினாதான் இந்த நீங்க கேட்ட இந்த கேள்விக்கான சரியான விடை கிடைக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள, என்னதான் ஒரு பெண் வந்து நிறைய படிச்சுட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு அதிகமான இதுவா இருந்தாலும் அதிக உயரத்துல இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டுல வந்து சமமான பங்கு கொடுக்கப்பட வேண்டும். அது சட்டத்தினால நம்ம இது பண்ண முடியாது. அது வந்து அந்த கணவன் மனைவி இரண்டு பேருடைய சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இது. அதனால நான் என்ன சொல்ல வரேன், உரிமை வந்து பெண்களுக்கு கொடுத்தா அவங்க தங்களுடைய கல்வி அறிவு பட்டறிவு எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. அதுக்கு வந்து அந்த வீட்டுல எல்லாருமே ஒத்துக்கணும், எல்லாருமே அது வந்து சரியானது இதுதான், ஒரு குடும்பத்துல ஆணு பெண்ணு ரெண்டு பேரும் கலந்துதான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க உணரணும். இதுக்கு வந்து சமுதாயத்தினுடைய மனநிலையை தான் மாற்றணும் முதல்ல. இதுக்கு சட்டமும் எதுவும் அதிகமா சொல்ல முடியாது, இருக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது வந்து நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய நாட்டினுடைய மக்களுடைய மனநிலையை பொறுத்துதான் இது நம்ம எதுவுமே செய்ய முடியும்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
3: PM जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவா வந்து குழந்தைகள் மேல வந்து பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு, வீட்டுல அவங்க எடுக்க முடிவுகள் இருக்கும் இல்லையா? சிலது அது
3: குழந்தைகள்னு பாக்க போனா ஆண் குழந்தைகள், எல்லா குழந்தைகளையும் அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு உண்டான அனைத்தையும் அந்த பெண் பார்த்துக் கொள்வாங்கன்றதுலயும் அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை 10 வயசு வரைக்கும் தாயோட அரவணைப்புல தான் வளரணும்னு சொல்லுது. இப்ப ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள மனக்கருத்து வேறுபட்டு பிரியறாங்கன்னு, அப்ப அந்த குழந்தைகள் வந்து ஒரு தாயினுடைய அரவணைப்புல தான் வளரணும். ஏன்னா குழந்தையுடைய முன்னேற்றமும் குழந்தையுடைய நலனும் தான் நம்ம பாக்கணும். அப்பாவுடையதோ அம்மாவுடையதோ அதுவும் கிடையாது. 10 வயசு வரைக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு வரைக்கும் ஆண் பிள்ளைகளும் 10 வயசு வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் உண்டானதை ஒரு தாயால தான் செய்ய முடியும். இதுவும் சட்டம் ஏற்றி எதுவும் செய்ய முடியாது. சட்டம் எதுக்கு ஏற்ற முடிஞ்சதுன்னு சொன்னா, 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஒரு தடை சட்டம் இருக்கு. அந்த தடை சட்டம் இது மாதிரிதான் செய்ய முடியுமா தவிர்த்து, அந்த வீட்டுல அந்த குழந்தைகளுடைய அவங்க மேல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்றது வந்து அதுவும் சமுதாயத்தை சார்ந்ததுதான். சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய எல்லா டிசிஷனுமே அந்த பெண் தான் எடுப்பாங்க. சில இடத்துல ரெண்டு பேரும் கலந்து பேசி எடுப்பாங்க. ஆனாலும் ரெண்டு பேரும் கலந்து பேசி எடுக்கும் அந்த முடிவு தான் என்னைக்குமே அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மையான முடிவாக இருக்கும்.
2: இப்போ பெண்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய வன்முறைக்கான தடுக்கும் சட்டங்கள் என்னென்ன இருக்கு?
3: வன்முறைன்னு சொல்ல போனா இப்ப வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, அது ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை தான். அந்த வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினா அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க. அதன்படி பார்க்க போனா கணவனோ கணவனை சார்ந்தவர்களோ யாருமே வந்து அந்த பொண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தக்கூடாது. அப்படி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துற ஒரு நிலைமை வரும்னா அது அந்த சட்டம் என்ன சொல்லுது, அந்த பெண்ணானவள் ஒரு புகார் ஒன்னு அளிச்சான்னு சொன்னா உடனே அந்த கணவன் அவங்க சார்ந்தவங்க எல்லாருக்கும் மேலையும் வழக்கு பதிவு செய்து நடத்தி அந்த அதற்குரிய அது உண்மையாக இருப்பின் அதற்குரிய தண்டனையை வாங்கி தரணும். இது வந்து இந்த ஹாரஸ்மெண்ட் வந்து பணி செய்யும் இடத்துக்கு அடுத்து குடும்பத்திலேயே கொண்டு வந்ததுதான் இந்த வரதட்சணை மறுப்பு சட்டம். இந்த சட்டத்தின் கீழே தான் இது நடக்குது. அடுத்து பார்க்க போனீங்கன்னா குடும்பத்துல இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்துக்குள்ளாவே வன்முறை, அது வரதட்சணை கொடுமை ஒண்ணு, அது தனி சட்டம். இது வந்து குடும்பத்துல வன்முறைகள், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தற்பாடு அந்த வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட உள்ள ஒரு உறவு வந்து ரொம்ப அருகினும். நம்ம டெய்லி அவங்க வீட்டு போறதோ வரதோ அதெல்லாம் தெரியாது. அப்ப அந்த பொண்ணை என்ன பண்றது, அந்த கணவனோ கணவனை சார்ந்த உறவினர்களோ கொடுமைப்படுத்தினாங்கன்னு வச்சுங்க, அப்பவும் அந்த பெண் அதை பொறுத்துக்கிட்ட வாழணும்ன்றது எந்த கட்டாயமும் கிடையாது. அந்த பொண்ணு தனக்கு தேவையானதை வந்து ஒரு புகார் மூலம் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல பாதுகாப்பு அலுவலர்னு அரசால நியமிக்கப்பட்டவர்களையோ இல்லைன்னா அத மாதிரி இந்த என்ஜிஓன்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி அமைப்புல போய் தொண்டு நிறுவனம், அரசால நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள்லாம் இருக்கு தொண்டு நிறுவனம், அங்க போய் புகார் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான தண்டனைகள் தருவாங்க. அதோட அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டில இருந்து வாழ்றதுக்கான உரிமையை கூட கேட்டு வாங்கிக்கலாம் அந்த சட்டத்தின் கீழ்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம் பெண்களின் உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும், இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.

0: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்த மாளிகை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் பாடல் ஒளிமுழா வருகிறது, கேட்டு மகிழலாம். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்னாதி மன்னன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் AIR ஆப்பிலும் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது என்றும் இனியவை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல், பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்று இரவு 8 மணிக்கு

நேரம் 2:35 ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஒடிய மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே.சி. பாணிக்கிரகி அவர்கள், இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மோகந்தி. சரி, இப்போ பாடலை எழுதிப்போமா?
1: তুমি যে সর্বনাম কেউ নাম ধরি
2: ডাকিবি
1: তুমকু
2: তুমি যে সর্বনাম।
0: ইদু পল্লবি. ইপ মুদল চরণম
1: আলোক তুমকু নপারে দেখাই
2: তুমি যে দেখাও তাহারে
1: আলোক তুমকু নপারে দেখাই তুমি যে দেখাও তাহারে তুমি যে বেড়িচ কোটি বিশ্বর
2: সবুরি ভিতরে বাহারে
1: তুমি যে বেড়িচ কোটি বিশ্বর সবুরি ভিতরে বাহারে
0: இதுவரைக்கும் நீங்க எழுதிக்கிட்டது முதல் சரணம். இனி இரண்டாவது சரணம்.
1: লুহ হই তুমি ঝরি পড় পরা কেতে নয়নর কোণরু
2: হস হই পুণি
1: ফুল পরি ফুট কেতে যে নরম অধরু হস হই পুণি
2: ফুল পরি ফুট
1: কেতে যে নরম অধরু কেউ নাম ধরি ডাকিবি তুমকু তুমি যে সর্বনাম।
0: பாடல முழுசா எழுதி முடிச்சாச்சு. ஆறு அக்ஷரம் கொண்ட தாத்ரா தாளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இப்ப எப்படி பாடுறதுன்னு கத்துப்போமா?
1: 1 2 3 4

0: நல்ல பாட்டை கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடி பார்ப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதான? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடல் பயிற்சி கேட்டீர்கள். இடம்பெற்றது ஒடிய மொழி பாடல். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசையமைத்தவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள்.
2: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
2: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
2: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளாசு

0: நாடகம்
1: ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஹாரிசான் உட்பிரையர் தேவாடா மேல்பவானி அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குடலூர் பசார் மேல்கூடலூர் பார்வுட் உப்பாசி கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா வால்பாறை வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் பெய்த மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையம் வேலூர் ஆகிய இடங்களில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை வேலூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர் திருநெல்வேலி நீலகிரி வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை கன்னியாகுமரி திண்டுக்கல் மதுரை திருவள்ளூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் புதுச்சேரி பகுதிகளில் காணப்படும் வாய்ப்புண்டு. 26ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி கடலூர் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை வேலூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ்.

0: The world famous Bahura Yatra of Lord Jagannath, Lord Balabhadra and Devi Subhadra is underway in the holy city of Puri in Odisha. The Pahandi ritual has been completed and the deities have been ceremonially seated on their respective chariots. The pulling of the chariots is expected to commence after the completion of the remaining customary rituals. India's Anahat Singh has entered the semi-finals of World Junior Squash Championships after beating Egypt's Habiba Rizk 11-7, 11-5, 6-11, 11-9 in the quarterfinals. With this win, Anahat has become the first Indian to reach back-to-back semi-finals in the World Juniors and is a firm favourite to win the title. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 3:10. வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது புதுச்சேரி வானொலியின் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் மீட்டர் 246.9 1215 கிலோஹர்ஸில் நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:02 வருவது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் மயக்கம் என்ற சொல் கொண்டு பாடல்கள் கேட்கலாம். வானம் சிவக்கும் மாலை பொழுதே மனதில் தோன்றும் மயக்கும் கவிதை, சூரியன் மறையும் மெல்லிய ஒளியில் இதயம் தேடும் இனிய அமைதியே.

குலேப காவலி படத்திற்காக வந்தது ஏஎம் ராஜா ஜிக்கி குரல்கள். பகலின் கலப்பை துடைத்து இரவின் அமைதிக்கு வழிவிடும் பொன்னந்தி மாலை பொழுதில் வரும் கற்பனை கனவுகள் ஆயிரம் ஆயிரம்.

0: கேட்டு பாடலின் படம் பாக்யலட்சுமி ஒலித்தது. பி. சுசிலாவின் குரல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 5:13:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் மயக்கம் சொல்கின்ற பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மயக்கத்தினால் வரும் மௌனம் ஒரு இன்பத்தை தரும்.

டி எம் சுமந்தராஜன் பி சுசீலா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் வசந்த மாளிகை. பகல் முழுவதும் இறைச்சல் இட்ட பறவைகள் தங்கள் கூடுகளை நோக்கி வரிசையாக செல்லும் காட்சி மனதிற்கு தரும் அமைதியான மயக்கம்.

காசேதான் கடவுளடா. இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது பி சுசீலாவின் குரல். பகலில் தோன்றும் நிலவு, கண் பார்வை மயங்கியதால் வந்த மயக்க கனவு.

டிஎம் சவுந்தரராஜன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் குங்குமம். இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மயக்கம் தொடர்பான பாடல்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 8:30 எத்தனால் E20 எனும் பசுமை எரிபொருள். எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம் இதில் பங்கேற்போர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் பி முகமது ஜாஃபர் அலி அவர்கள், நேர்முகம் காண்பவர் சரவணகுமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम नमक, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अजीत को
1: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी
0: कुसुमलता,
1: जगबंधु,
0: चेतना
1: और मंजू जी के साथ विमलेश को अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार, नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் சேனல் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6 மணி. திரை இசை கேட்கலாம். பாடல் வருமுன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: கேட்ட பாடலின் படம் திருவருள், ஒலித்தது டி எம் சவுந்தரராஜனின் குரல்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:05 32 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையின் நிறைவாக ஆதிபராசக்தி படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: கேட்ட பாடலை பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன். இதுவரை திரை இசை கேட்டீர்கள். சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று 5வது நாளாகவும் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பெல்லாரி குண்டக்கல் இடையே

0: மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் பாதை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான இருவர் உட்பட மூவர் உயிரிழந்தனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே கூடுதல் வர்த்தக ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் இருதரப்பு பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே உத்தேசிக்கப்பட்டுள்ள வரியில்லா வர்த்தக உடன்பாடு இதற்கு சாதகமாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்று ரோமானியாவின் புக்காரஸ்ட் நகரில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேரவை கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: ரோமானியாவின் தனித்துவம் வாய்ந்த அமைவிடம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அந்நாட்டிற்குள்ள ஒருங்கிணைப்பு காரணமாக ஐரோப்பிய சந்தைக்கான இந்தியாவின் தலைவாசலாகவே ரோமானியா திகழ்வதாக குடியரசுத் தலைவர் கூறினார். பாதுகாப்பு உற்பத்தி, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, மருந்து உற்பத்தி, உணவு பதனீடு உட்பட பல துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள இயலும் என்று அவர் தெரிவித்தார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கி பயணித்து வரும் இந்தியாவில் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சீர்திருத்தங்களும் கொண்டுவரப்படுவதால் உலக முதலீட்டாளர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார்.
0: நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று ஐந்தாவது நாளாகவும் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை முதலில் இருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் அலுவல்கள் முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வினாத்தால் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க ஆரம்பத்திலிருந்தே அரசு தயார்தான் என்றும் காங்கிரஸ் விதித்த நிபந்தனைகள் காரணமாகவே இதில் முன்னே செல்ல இயலவில்லை என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு முன்னதாக மாநிலங்களவையில் கூறினார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க கடும் சட்டம் கொண்டு வருவதில் தாமதங்கள் கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நாடும் இதையே விரும்புவதால் மசோதாவை நிறைவேற்றுவதில் தடைகளை தவிர்த்தல் அவசியம் என்று அவர் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற விவாதங்களை எதிர்க்கட்சிகள் தடைப்படுத்தினால் இளைஞர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உத்தேச மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிஜேபி சிஜேபி தலைவர்களுக்கு இடையிலான 2ம் சுற்று பேச்சுவார்த்தைகள் புதுடில்லியில் இன்று நடைபெற்றன. பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவது குறித்த சிஜேபி தரப்பினரின் கோரிக்கைகளை இக்கூட்டத்தின் போது தாங்கள் கேட்டறிந்ததாக திரு ஜே நட்டா பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி தரப்பினர் முன்வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை 1ம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று திரு ஜே நட்டா மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. கர்நாடகா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் பெல்லாரி குண்டக்கல் இடையே மொத்தம் 1264 கோடி ரூபாய் மதிப்பில் 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பெல்லாரி குண்டக்கல் இடையே கூடுதல் ரயில் பாதைகளை அமைக்க பிரதமரின் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் திட்டத்தின் கீழ் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினால் சம்பந்தப்பட்ட பகுதியில் மொத்தம் 700,000 மக்கள் தொகையுடன் கூடிய சுமார் 99 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்புகள் மேம்படும். நாட்டின் 3 இடங்களில் மொத்தம் 3,030 கோடி ரூபாய் மத்திய நிதி உதவியுடன் பிரத்யேக ரசாயன பூங்காக்களை அமைப்பதற்கான

0: பவ்யா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இத்திட்டத்தின் கீழ் உத்தேச ரசாயன பூங்காக்களுக்கு தலா 1000 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை வெளியிட்டார்.
1: டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை மிரட்டும் வகையில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேசியது போல சமூக ஊடகங்களில் உலாவரும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க டெல்லி கூடுதல் போலீஸ் கமிஷனருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளதாக காட்டும் வீடியோவும் முற்றிலும் போலியானதே என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறிவும் பிரிவு தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதில் இதுவரை எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் விரிவான பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தற்காலிக நடவடிக்கைகளை நம்பாமல் அமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்களை அமல்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை விளக்குவதாக பிரமாணப்பத்திரங்கள் அமைய வேண்டுமென்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமான முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தலைமை வழக்கறிஞர் திரு குஷால் மேத்தா நீதிமன்றத்தில் கூறினார். இப்பிரச்சனையில் அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 27 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது மதுராந்தகம் அருகே லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான இருவர் உட்பட 3 உயிரிழந்தனர். மதுராந்தகம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் கண்டுபிடிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் இவ்வாண்டு தைப்பட்டத்தில் புதிய பழத்தோட்டம் அமைக்கவும் பாரம்பரிய மலர்கள் மஞ்சள் வெங்காயம் மற்றும் வீரிய ஒட்டுரக காய்கறிகளை பயிரிடவும் முடாக்குகளை அமைக்கவும் சாகுபடிக்கு பிந்தைய முறையில் மானியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக உழவர் உதவியகங்களில் அறிவிப்பு பலகையில் ஓட்டப்பட்டுள்ளது. இப்பட்டியல் குறித்து ஆட்சேபனை உள்ளவர்கள் ஆகஸ்ட் 3 தேதிக்குள் எழுத்து வடிவில் தெரிவிக்கலாம் என்றும் தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. E20 என்னும் எத்தனால் எரிபொருள் எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம் இன்று 8:30 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ளது. வானொலி நிலையத்தின் மண்டல செய்தி பிரிவு தயாரித்து வழங்கும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி கலந்து கொண்டு எத்தனால் கலந்த எரிபொருளின் பயன்பாடு குறித்து விளக்கம் அளிக்கிறார். வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதைகள் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதியிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் ரோமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வினாத்தால் கசிவு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்று 5வது நாளாகவும் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகனான இருவர் உட்பட 3 உயிரிழந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் 6:20 12 வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் பி. உன்னிகிருஷ்ணன்.

நேரம் 6:33 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 முதல் 7:15 8:00 முதல் 8:15 பின்னர் 8:50 முதல் 8:58 திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் ஆயிபுரம் ஊராட்சி கே சங்கரி பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 எத்தனால் E20 எனும் பசுமை எரிபொருள், எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்ற தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் பி முகமது ஜாஃபர் அலி அவர்கள். நேர்முகம் காண்பவர் சரவணகுமார் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தென்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம். சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பவர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசேந்தர்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு தொடர்ச்சி வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பெண்களின் எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கசி நிகழ்ச்சியின் மங்களம் சங்கர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். பாரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின்

கொத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: அவசர கால முன்னெச்சரிக்கை. நெறிப்படுத்துபவர் பலர்விழி அவர்கள். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் சம்பந்த ஓதுவார் பாடியுள்ள தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் மேக்ஸ் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 11:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள், மாணவர் எஸ் மோகன்ராம். 2:55 வானில் இருக்கே சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சி ஏ நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4:00 கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த் அவர்கள். 5:00 இளைய பாரதம் நேரலை நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் தாலுகா ராஜேந்திர சோழகம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 குழவர் உலகம் நிகழ்ச்சியில் கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள். உரை வழங்குபவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகிய இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 வரை சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அதித்தி பானர்ஜி அவர்களின் பாட்டு இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி பூனே, நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானில் அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி லஞ்சில். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒலிபரப்பில் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புவதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தென் சிந்தி வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 எஃப்எம் மெகா ஹெட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 9:07 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 முதல் 7:45 வரை காமன்வெல்த் போட்டிகள் 2026 குறித்த தினசரி விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:45 முதல் 8 மணி வரை வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாந்திரன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நேரலை. 11

இரண்டு முதல் 11:30 வரையிலும், 11:47 முதல் 12 வரையிலும் மெலாடி மேஜிக். 11:30 ஸ்ட்ரெம்ப் சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரலை. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்களின் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை சிநேகிதி தொலைபேசி வழி நேர்விருப்பும். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரலையை நெறிப்படுத்துகிறார் நிவேதாஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நேரலை. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும், பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும், பிறகு 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 102.FM ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 நமது புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரையிலும், பின்னர் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. திரை இசை கேட்கலாம். பாடல் வரும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பிரதீப் குமார் நித்யஸ்ரீ குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் மெஹந்தி சர்க்கஸ்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 7:05, 25 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: ஸ்ரேயா கோஷல் நகுல் அப்பயங்கர் குரலில் கேட்டது கோப்ரா பட பாடல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 7:10:48. திரையிசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் சகா.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு 1 பூங்காவிற்கு 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்

அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2,00,000 அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பிம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக
தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல்

0: சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1,00,000 ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரீன், அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25, 20 நொடி. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அறிவிப்புகள் வரும் முன் விளம்பரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ள செய்தி, ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கோர்கனிட்டிவ் யூ, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவாப் இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பப்பாளியில் பால் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகள் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். 1 ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். நாற்றாங்கால் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழற்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பின் பீன்ஸை நேர்த்தி செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு ஒரு ஆண் செடியை விட வேண்டும். ஒரு குழியில் செடித்து வளரும் ஒரு பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்கள்

0: மரங்களின் இருப்பால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடிக்கும் அடிவுரமாக 10 கிலோ தொழு உரம் இடவும். செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு ஒரு முறை நடவு செய்து 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றிற்கு 20 கிராம் அசோஸ்பைரிலம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா நடவு செய்யும் போதும் மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு நாற்றாங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க ஒரு பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியூரான் 3G குறுணை மருந்தை இட வேண்டும். கட்டுப்பாடு. இதனை கட்டுப்படுத்த 0.1% போர்டோ கலவை வேர்கள் நனைமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்தி நிகழ்ச்சியில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:30. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உழவர் உலகம் உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருளையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல் பனை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
1: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம்.
0: முதலில் சிப்பி காளான் வரப்பு முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் ஆயிபுரம் ஊராட்சி கே சங்கரி பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில சிப்பி காளான் வளர்க்கும் முறை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறேன். சிப்பி காளான்னா என்ன மேடம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: சிப்பி காளான் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயஸ்டர் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். மஷ்ரூம் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா

0: ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ தூய்மையாக கிடைக்குமோ அவ்வளோ தூய்மையானது சிப்பிக்காய் நான் சொல்லுவேன். ஏன்னா இயற்கையான முறையில் வந்து மக்களுக்கு வந்து அது சேர்க்கக்கூடியது, அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. லிஸ்ட்டு எடுத்துகிட்டே போகலாம். ஆயிஸ்டர் மஷ்ரூமில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ வடிவத்தில் தான் நம்மளுக்கு வளரும். அதோடய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மெக்னீஷியம், காப்பர், பொட்டாசியம், அதுபோல் சத்துக்கள் நிறைய இருக்குது. இது வந்து குழந்தைங்க வந்து நிறைய சாப்பிட்லாம் சார். பட்டன் கலர் நான் வானான்னு சொல்லலை, ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து ஏசியில் வளர்க்கக்கூடியது. ஆனால் இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக வந்து சிப்பிக்காய் நம்மளுக்கு வளருது. அதனால சத்துக்கள் குழந்தைகள் நிறைய கிடைக்கும் சார். கரண்ட் சுச்சுவேஷனுக்கு என்னெல்லாம் எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆனால் வெயிட் லாஸுக்கு உண்மையாலே ஜீரோ ஃபேக்ட் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கொழுப்பு சுத்தமாகவே இல்லாத ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மட்டும்தான் சார். இல்லை சிப்பிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கிடையாது. இது எவ்வளோ குழவு நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ குழவு உடம்பு குறைஞ்சிரும் சார்.
1: இது மற்ற காளான் வகைகளை விட இது ரொம்ப சிறந்தது இல்லைங்களா?
0: சார் ரொம்ப சிறந்தது சார்.
1: காளானில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது
0: சார்? காளானில் நிறைய 60 வகைக்கு மேலே இருக்குங்க சார். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச காளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காளான் தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிஸ்டர் சிப்பிக்காயான்னு சொல்கிறோம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மில்கி மஷ்ரூம் பால் காளான் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சம்மர் சீசனில் மட்டும்தான் சார் அது வளரும். பால் காளான்றது நல்லா சித்திரை மாதம் வெயிலில் போட்டிங்கன்னா அவ்வளோ அறுவடை பண்ணலாம் நம்ம.
1: இப்போ நீங்கள் இந்த சிப்பிக்காளான் வளர்க்குற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது? ஏன்னா நிறைய தொழில்கள் இருக்குது, படிச்சிருக்கிறீங்க, அந்த தொழில் சாராமல் ஏன் இந்த தொழிலுக்கு வந்தீங்க?
0: எங்கள் வீட்டுக்கார் வந்து டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்காருங்க சார். நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன். அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எம்பிஏ முடிச்சதுனால பிஸ்னஸ் எதனா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண சொல்ல, எங்கள் ஏரியாவில் மஷ்ரூம்ன்றது யாருக்கும் தெரியாது, எல்லாமே வந்து ரூரல் ஏரியான்றதுனால நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மஷ்ரூம் வந்து தேர்வு.
1: யாரெல்லாம் இந்த தொழிலை செய்யலாமா?
0: இப்போ வீட்டில் யாருமே சும்மா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாதுங்க சார். அந்த வார்த்தையை தவிர்க்கணும் அப்படின்னா காளான் வளர்க்கலாம் சார். சின்னதாக ஒரு ரூம் இருந்தால் கூட போதும், அதில் வந்து காளான் வளர்த்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா கொடுப்பேன் சார்.
1: எவ்வளோ இடம் இருக்கணும்?
0: சும்மா ஒரு 10x10 ஒரு பெட்ரூம் இருக்கா? ஒரு ரூம் நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்னொரு ரூம் வேஸ்ட்டாக இருக்கா, அதில் வளர்க்கலாம். இல்லை அதுவும் இல்லைப்பா, எனக்கு சின்னதாக ஒரு இருக்குன்னா கட்டிலுக்கு அடியிலேயே வளர்க்கலாம் சார். கட்டிலுக்கு அடியில் சின்னதாக ஒரு பிபி கவர் போட்டு விதை போட்டு வைக்க போட்டிங்கன்னா அதில் வளரும் சார். நம்ம வீட்டுக்கு தேவையானதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். தமிழ்நாடு டெம்பரேச்சருக்கு அது வளரும் சார்.
1: இந்த தொழிலை தொடங்குறதுக்கு முதலீடு அதிகம் தேவைப்படுமா?
0: இல்லைங்க சார், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காளான்னு சொல்லுவேன். ஒன்றுமே இல்லை, கீத்து கொட்டை போடலாம். கீத்து கொட்டா போட முடியல அப்படின்னா நம்ம அதான் வீட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் வச்சு சுற்றி சாக்கை கட்டி நம்ம அதிலே பண்ணலாம் சார். நான் முதல்ல பத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் 10,000 தான் சார். இதில் நாங்கள் யாருமே கிடையாது, நான் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமியார் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம்.
1: நீங்கள் எவ்வளோ இடம் இதில் பண்ணுறீங்க?
0: நான் வந்து 2 யூனிட் வச்சுருக்கேன் சார். 25x20 வச்சிருக்கேன்.
1: நீங்கள் யாருக்கிட்டாவது கற்றுக்கிறீங்களா?
0: கௌரி மேம், என்னோடய குரு, அவங்ககிட்ட தான் வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் சார்.
1: சிப்பிக்காளான் வளர்க்கணும், அது ஃபஸ்ட்டு எப்படி அது விதை எங்கேருந்து தேடணும், அது வளர்க்குற முறை, தேவையான அடிப்படை பொருட்கள்லாம் என்னென்ன அதெல்லாம் சொல்லுங்களேன்.
0: நம்ம எல்லாருக்குமே வந்து கிராமத்தில் தான் இருக்கும். பருவடை சீசன் வந்தோடனே வைக்கோல் எல்லாருக்குமே வீட்டில் இருக்கும் இல்லைங்களா. அந்த வைக்கோலை வந்து நல்லா ஊற வைக்கணும், தண்ணியில் ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊறட்டும், தெரியலையா பரவாயில்ல 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஊறட்டும். அதில் இருக்கிற வந்து கொஞ்சம் டிசீஸ்லாம் கொஞ்சம் வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்ம நெல் இல்லையா வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்க வந்து வேக வச்சிடணும் சார். இல்லை வந்து 2 மெத்தட் இருக்குது, இயற்கை மெத்தடும் இருக்குது, செயற்கை மெத்தடும் இருக்குது. ஆனால் வந்து இயற்கை மெத்தடில் போட்டால் மட்டும்தான் அது வந்து க்ரோத் நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் எப்பவுமே வந்து வேக வச்சு மட்டும்தான் நான் செய்வேன்.
1: இயற்கைக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்றீங்க, செயற்கைக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்றீங்க?
0: இயற்கைக்கு வந்து வைக்கோல வந்து 10 மணி நேரம் ஊற வச்சிருவேன். பெரிய ட்ரம் எடுக்கிறேன்னா அது வந்து 1 ஹவர் கொதிச்சு அது மேலே வந்து ஆவி அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்து காய வச்சு அதை வந்து 20% ஜீரம் இருக்கணும், பிழிஞ்சா தண்ணி வரக்கூடாது, அந்த லெவலில் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு லேயராக நம்ம விதை போட்டோம்னா அதான் இயற்கை மெத்தட். இதே செயற்கை மெத்தட்னா ஃபார்மிலின் கலக்கணும், அதை வந்து வேக வைக்க தேவையில்லை, ஃபார்மிலின் கலந்து ஒரு 18 மணி நேரம் ஊற வச்சு அந்த வைக்கோல அப்படியே காய வச்சு அப்படியே விதை போடணும் சார். இது 2 மெத்தடு தான் சார் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இயற்கையில் செய்யுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்,
1: உடம்புக்கு நல்லது இல்லை,
0: உடம்புக்கு நல்லது. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் இயற்கையாகவே கொடுக்கணும், நல்லதாகவே கொடுக்கணும்னு நினைக்கணும்.
1: வீட்டில் ஒரு பெட்ரூம் அளவுக்கு ஒரு 10x10 அளவு இருந்தால் கூட பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆனால் கால சூழ்நிலை எப்படி இருக்கணும், காற்றோட்ட வசதி, சூரிய வெளிச்சம் இதெல்லாம் இருக்கணுமா, இல்லை டார்க் ரூமாக இருக்கணுமா, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
0: கிளைமேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கணும் சார்.
1: வளர்க்குற முறைகளை சொல்லுங்கம்மா, வளர்க்குற முறைகளை சொல்லுங்கம்மா, விதை எங்கே வாங்கணும் அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
0: சார் நான் வந்து எங்கள் மேம் கிட்டே தான், கல்குணம் கௌரி மேம் கிட்டே தான் விதை வாங்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 kg கொடுப்பாங்க, அதை நான் வைக்க வேக வச்சு அதை வந்து பிபி கவரில் வந்து பண்டல் போடணும், 1x1 லேயராக போடணும். போட்டு ஒரு 3 டேஸ் வந்து அதை தனி ரூமில் வைக்கணும் சார். ஏன்னா எவ்வளோ சுத்தமாக நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு வளரும். நம்மளுக்கு நம்மளோட மூச்சு காற்று கூட அதுக்கு அனல் பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தை பிறக்க சொல்ல எவ்வளோ சுத்தமாக பார்த்துப்போமோ அந்த மாதிரி அது ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பார்த்துக்கணும் சார். அது 3 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கீத்து கொட்டாலை எடுத்து வந்து மாட்டிடலாம். ஒரு 17 டேஸில் அது ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் சார்.
1: அது வளரக்கூடிய அந்த சூழ்நிலை காலங்கள்லாம் எந்த பருவகாலம் நல்லது?
0: சிப்பிக்காளான் எப்பவுமே வளரும் சார். நம்ம டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணணும் சார். டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் போடுவாங்க, அந்த சீட் போடக்கூடாது, கீத்து போட்டு அதுக்கு மேலே வெக்க போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாக்கு மட்டும்தான் இருக்கும். தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலும் அந்த கூலிங் வந்து நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும். ஒரு ஈல்டு நான் போடுறேன் அப்படின்னு

0: இப்போ 17 டேஸில் அது ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 45 டேஸ் வரைக்கும் அது எனக்கு ஈல்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு உழைப்பு மட்டும்தான் காளானுக்கு, அதுக்கப்புறம் நம்ம கால் மேலே கால் போட்டு ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடலாம்.
1: 45 நாளுக்குள்ள அதனுடைய அறுவடை காலம் முடிஞ்சிருது.
0: ஆமாங்க சார்.
1: அதுக்கப்புறம் அது
0: அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, எங்களுக்கு வந்து அரும்பு செடி இருக்குங்க சார், வைக்கோல் தானே அது உரமாக்கிடுவேன் அரும்பு செடிக்கு. ரீ ரொட்டேட்டிங் தான் எங்களுக்கு, அது எதுவுமே எங்களுக்கு வேஸ்டேஜ்னே சொல்ல முடியாது. இப்போ காளானுடைய தண்டுமே இப்போ நாங்கள் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அதை காய வச்சு பவுட்ரு ஆக்கி சூப் மிக்ஸாக பண்ணுறோம் சார். மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண ஈல்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் சார். வெயில் காலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிசீஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் சார். இப்போ காற்றுல எதனா ஒன்று பரவுது, இப்போ நம்ம இடமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும்.
1: ஒரு
0: ஆமாம் சார், கண்டிப்பாக தாக்கும். அது வந்து பிளாக் மோடு க்ரீன் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் மோடு வந்துச்சு ஒரு பண்டலுக்கு வந்துச்சுன்னா அடுத்தது அவர் ஒன்று ஸ்ப்ரிட் பண்ணுவார். இது ரெகுலராக அதை பார்த்துட்டே இருக்கணும் சார். நம்ம
1: அப்போ என்னென்ன நோய் தாக்குதல் அதை தவிர்க்கிறது எப்படி?
0: ஃபங்கஸ் இருந்தாலும் காத்தால தான் அது பரவக்கூடிய நோய். இப்போ எதுனா நம்ம வெக்க காய வைக்க சொல்ல ஆடு நடக்கக்கூடாது, மாடு நடக்கக்கூடாது, அந்த வழியில் போடக்கூடாது. காக்கா கோழி இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கக்கூடாது. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் போட்டு கை வைக்கணும் சார். அதில்
1: நோய் நம்ம எல்லாரையும் தாக்குது இல்லைங்களா, தாக்காம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுப்போம். அது மாதிரி இதில் எடுக்க முடியாதா, நோயே தாக்காத அளவுக்கு
0: 75% நம்ம தடுக்கலாம்.
1: இதுக்கு தண்ணீர் வசதிலாம் என்ன தேவைப்படுதா?
0: தண்ணீர் வந்து எப்படின்னா காலையில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் சார். 7 o'clock பிஃபோராக நம்ம பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அனலாக தான் ஒரு மூச்சு காத்துமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்குள்ளே நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடணும். அதுக்கப்புறம் அறுவடை முடிச்சுட்டு பண்ணிட்டோம்னா அதோட நைட்டு 8 மணிக்கு போய் பண்ணிடணும் சார்.
1: இதில் வேஸ்டேஜ் எல்லாம் விடுங்களா?
0: அந்த பெண்டல் மட்டும் தான் வேஸ்டேஜ் ஆகும்னு எல்லாம் தூக்கி போடுவாங்க. பெண்டலுமே நான் அக்ரிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்.
1: காளான் வளர்ப்பில் வளர்க்க முறைகளை பற்றியெல்லாம் சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது அறுவடை பண்ணணும், அப்புறம் சந்தைப்படுத்தும் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ ஒரு அறுவடையில் எத்தனை கிலோ நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க, அதை எவ்வளோக்கு விற்பீங்க, எங்கெங்கெல்லாம் விற்கிறீங்க?
0: எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எதுவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் சார் மெயின், சந்தைப்படுத்துறது தான். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது, இது வந்து சும்மா காளான் இதில் முளைக்கிறது, இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரோட்டு கடை காளான் போடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ஒரு ஒரு சாம்பிள் கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் இப்போ ரெகுலராக அவங்களே வாங்கிட்டு போகிறாங்க சார்.
1: ரோட்டு காளான் சூப் போடுவாங்களே?
0: நானுமே வந்து எங்கள் டெக்ஸ்டைல்ஸ் எங்கள் வீட்டில் வச்சுருக்காரு இல்லையா, அதுக்கு பிஃபோராக வந்து சூப்பு 65 இதெல்லாம் நான் போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கேன் சார்.
1: இப்போ அறுவடை பண்ணுறீங்க, அதில் ஓரளவு தான் பண்ண முடிஞ்சுது, மீதி வைக்கிறோம், அதை வந்து சேமித்து வைக்க முடியுமா இல்லை வீணாயிடுமா?
0: சேமிச்சுலாம் வைக்க முடியாது சார். இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் தான், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் ஆகிடும் சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் ட்ரை பண்ணிவிடுவோம் சார். ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி அது ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ஆக்குறோம் சார்.
1: வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்?
0: எஸ் சார், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கோம்.
1: என்னெல்லாம் பண்ணுறீங்க?
0: நிறைய இருக்குது, ஊறுகாய், சாக்லேட்டு, சூப் மிக்ஸு, சாத கலவை, சப்பாத்தி கலவை நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் தான் நிறைய போயிட்டுருக்கு, ஸ்டாக் இல்லாமல் போயிட்டுருக்கு.
1: இப்போ எந்த உணவு பொருட்களாக இருந்தாலும் அதில் வந்து பயன்கள் நிறைய இருக்கும், நமக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள். அதுபோல் நம்ம மஷ்ரூமில் என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது?
0: இந்த மஷ்ரூமில் நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க சார். எல்லா சத்துமே உள்ள ஒரே பொருள் எது நான் கேட்டேன்னா மஷ்ரூம் மட்டும் தான் சார் சொல்லுவேன் நான். பட்டன் மஷ்ரூம் வந்து 80 ரூபீஸ் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து 50 தான் கொடுத்துட்ருக்கோம். இதே உள்ளூர்காரங்க இல்லை ரெகுலராக வாங்குறவங்க இல்லை மார்க்கெட்டிங் கேட்குறவங்கன்னா 40 தான் நான் கொடுக்குறேன், மார்க்கெட்டிங்லேயே 45 தான் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் சார். 200 கிராம் பாக்கெட் வந்து 50 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணுறோம். இதே ரெகுலராக வாங்குறாங்க அப்படின்னா நான் வந்து 35-40 நான் கொடுத்துட்ருக்கேன் சார். சிதம்பரம், பீமுட்லூர், புவனகிரி இந்த ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட் எல்லாருக்குமே நான் கொடுத்துட்ருக்கேன் சார். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லவே MSME வந்து சிறு குறு தொழிலுக்காக எடுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் பண்ணுறேன், அதாவது பிக்கல் பிஸ்கெட்லாம் பண்ணுறேன்னு சொல்லவே FSSC வாங்கிட்டேன் சார். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் MSSC வந்து 100 ரூபா சார், FSSC வந்து 1 வருஷத்துக்கே 100 ரூபா தான். நாங்கள் 5 வருஷத்துக்கு 500 ரூபா கட்டி தான் சார், இது வந்து பெரிய அமௌண்ட்டே இல்லைங்க சார். இதை கட்டி எடுத்துடுங்க, 10க்கு 10 இடத்துல நான் வந்து 20க்கு 60 நான் வளர்க்குறேன். உங்களுக்கு இடம் இல்லையா, சின்னதாக மாடி படிக்கட்டு கீழே கூட வளங்க, ஒரு ஈல்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்ட் எடுத்து கூட பண்ணலாங்க சார். அதாவது நஷ்டமே இல்லாத தொழில்னா மஷ்ரூம் நான் சொல்லுவேன் சார்.
1: அரசு ஏதாவது மானியங்கள் கொடுக்குறாங்களா?
0: கொடுக்குறாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த அளவுன்னு இருக்குங்க சார். அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 50,000 வந்து ஃப்ரீயாகவே மானியமாக தராங்க சார். அது திரும்பி நம்ம கட்ட தேவையில்ல, ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க சார்.
1: உங்களை போல காளான் வளர்ப்பு சுயதொழில் பண்ணணும்னா உங்களை போன்ற பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் ஆலோசனைகளை?
0: தைரியமாக இறங்குங்க, நம்ம நினைச்சோம்னா எல்லாமே பண்ணலாம். அதில் பெஸ்ட்டு வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மஷ்ரூமை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்.
1: காளான் வளர்ப்பில் நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த சவால்கள்னால் என்னென்னலாம் சொல்லுவீங்க?
0: சவால்கள் நிறைய இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களே வந்து இதெல்லாம் தேவையில்லை, எங்கள் ரிலேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டா கீத்து போட்டதுக்கு நீங்கள் ஒரு 2 மாடை வாங்கி கட்டணும்னா பால் கொடுக்கும், இது என்னமோ வெக்க வேக வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்லாம் நிறைய கொடுத்தாங்க. அந்த கமெண்ட் சகல்ஸ் எல்லாமே நாங்கள் தாண்டி தான், இது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே வந்தோம் சார். நாங்கள் என்னென்னா காளான்றது வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் தான், அதை வந்து நம்ம காளானில் வந்து நிறைய வகை இருக்குது, ஸ்பெஷல் காளானும் இருக்குது,

0: நல்ல கலானும் இருக்குது. நம்ம ஆர்கானிக்காக சாப்பிடணும் போது வீட்டிலே வளங்க சிப்பி கலான் பால்கலான் நம்ம வளர்க்கலாம், ஈஸியாக வளர்க்கலாம். வெக்க வந்து வாங்குங்க, வேக வைங்க, விதைய போடுங்க, 15 நாளில் வந்து ஈல்டு வந்துடும். நம்ம 22 டேஸில் அறுவடை பண்ணிடலாம். அதை நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டோம் ஹெல்த்தியாக இருக்கலாம். இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுக்கணும் அப்படின்னும் போது மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் நம்மளுக்கு தெரியும், எல்லாருமே வந்து ஆன்லைனில் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. சிப்பி கலானை வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணிங்கனாலும் அவ்வளோ ஒரு க்ரோத் இருக்கும் அதில்.
1: சரிங்கம்மா, இது வரைக்கும் காளான் வளர்ப்பை பற்றி நிறைய தகவல்கள் அழகாக சொன்னீங்க. உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
2: இதுவரை சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் ஆயிபுரம் ஊராட்சி கே சங்கரி பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் நன்சை பகுதிக்கேற்ற ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வேளாண்மையுடன் கால்நடைகள், கோழி இனங்கள், மீன்கள் ஆகியவற்றை ஒரே இடத்தில் இணைந்து பராமரிக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆண்டு முழுவதும் வேலைவாய்ப்பு, கூடுதல் வருவாயை பெற முடியும். உதாரணமாக, ஒரு இடத்தில் மேல்தளத்தில் கோழிகளையும் அவற்றின் எச்சத்தை பயன்படுத்தி கீழ்த்தளத்தில் மீன்களையும் வளர்க்க முடியும். குளத்திலிருந்து வெளியேறும் கழிவு நீரை பயிர்கள் மற்றும் பசுந்தீவன உற்பத்திக்கு பாய்ச்சுவதன் மூலம் இருக்கின்ற வளங்களை முழுமையாக பயன்படுத்தி அதிக வருவாயை ஈட்டலாம். ஒருங்கிணைந்த பண்ணைய முறையின் அவசியம். ஆண்டுக்கு ஒரு பயிரை மட்டும் சாகுபடி செய்யும் இடங்கள், பாசன பற்றாக்குறை மற்றும் பருவமழை குறைவாக இருக்கும் இடங்களில் வேளாண்மையுடன் கால்நடைகளை வளர்க்கும் பொழுது ஆண்டு முழுவதும் கூடுதல் வருவாயும், குடும்பத்தினர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் கால்நடை கழிவுகள் உரமாக பயன்படுத்துவதால் உரச்செலவு குறைந்து வருவாயும் கூடுகிறது. விவசாயத்தில் கிடைக்கும் பொருட்கள் கால்நடை தீவனமாக பயன்படுத்துவதால் தீவன செலவு வெகுவாக குறைகிறது. விவசாயிகள் பயிர்களை மட்டுமே நம்பியிராமல் இத்தகைய ஒருங்கிணைந்த பண்ணைய முறையை செயல்படுத்தும் பொழுது ஒன்றில் ஏற்படும் வருவாய் இழப்பு மற்றொன்றால் ஈடு செய்யப்படுகிறது. கால்நடை கழிவுகள் மீன்களுக்கு உணவாவதுடன் சிறந்த உரமாக மாறுவதால் நிலவளம் காக்கப்படுகிறது. பயிர் சாகுபடியை மட்டும் தனித்து மேற்கொண்டு நிரந்தர வருவாயை பெற முடியாத நிலையில் விவசாயம் சார்ந்த தொழில்களை இணைத்து ஒருங்கிணைந்த முறையை பின்பற்றுதல் காலத்தின் கட்டாயமாகும். இந்த திட்டத்தில் தானிய சாகுபடியுடன் ஆடு, கோழி, மீன், முயல், தேனி வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரிப்பு, தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி, மரங்கள் வளர்ப்பு, தீவன பயிர் சாகுபடி போன்றவற்றை மேற்கொண்டால் ஒன்றிரண்டு விலை பொருட்களுக்கு ஏற்படும் விலை குறைவை மற்ற உற்பத்தி பொருட்களின் மூலம் ஈடுகட்ட முடியும். ஒரு பிரிவில் அல்லது துணை தொழிலில் கிடைக்கும் கழிவுகள் மற்றும் விலை பொருட்களை பண்ணைய அளவிலேயே மற்றொரு உற்பத்திக்கு இடுபொருள்களாக பயன்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் வழிவகுத்து கொடுக்கிறது. உதாரணமாக, நெல் சாகுபடி மூலம் கறவை மாடுகளுக்கு வைக்கோல் கிடைக்கிறது, எரு வயலுக்கு உரமாகிறது, பால் வீட்டுக்கு பயன்படுகிறது. இதன் மூலம் இணைந்துள்ள தொழில்களில் உள்ளீட்டு செலவுகளை குறைத்து பண்ணைய லாபத்தை கூட்டலாம். இந்த திட்டத்தில் எந்த கழிவும் வீணாகுவதில்லை. பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதால் இயற்கை உரச்செலவை குறைத்து லாபம் கூடுகிறது. சுற்றுச்சூழல் காக்கப்படுகிறது. வறட்சி, இயற்கை சீற்றம் போன்ற சூழல்களால் சாகுபடியில் ஏற்படும் இழப்பை ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் உள்ள மற்ற தொழில்களின் மூலம் ஈடுகட்ட முடியும். நிலையான வருமானம் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும். பால், முட்டை, மீன், இறைச்சி, காய்கறிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் விளைவதால் குடும்பத்திற்கு சத்தான சமச்சீர் உணவு கிடைக்கும். மண்வளத்தை காத்து குறைவான செலவில் அதிக உற்பத்தியை பெறலாம்.

இதனால் நிகர லாபமும் கூடும். பண்ணை குட்டைகள் மழை நீரை சேமிக்கவும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் பயன்படும். இவற்றில் நீர் இருக்கும் கால அளவை பொறுத்து கட்லா, ரோகு, மிருகால், புல்கெண்டை போன்ற மீன்களை வளர்க்கலாம். குட்டையின் மேல்நிலையில் கிடைக்கும் உணவை கட்லாவும், இடைநிலையில் கிடைக்கும் உணவை ரோகும், குட்டையின் அடியிலுள்ள உணவை மிருகாலும் சாப்பிட்டு வளரும். இவ்வகையில் ஒரு ஏக்கர் குட்டையில் 2000 குஞ்சிகளை வளர்க்கலாம். உணவு பழக்கத்திற்கேற்ப மீன் வகைகளை பிரித்து விட வேண்டும். இதனால் ஒன்றுக்கொன்று போட்டியில்லாமல் வளரும். மேலும் தீமை செய்யும் கொசு மற்றும் பூச்சிகளை மீன்கள் உண்டு அழித்துவிடும். தென்னந்தோப்பில் மீன் குட்டைகளை அமைத்தால் தென்னை மரங்களுக்கு தனியாக பாசனம் தேவையில்லை. கோடையில் மீன் பிடித்த பிறகு மீன் குட்டை வண்டல் மண்ணை தென்னை மரங்களுக்கு உரமாக இடலாம். மீன் குட்டைகளை சுற்றி காய்கறி பயிர்கள், தீவன பயிர்கள் ஆகியவற்றை பயிரிடலாம். தேனீ வளர்ப்பை மேற்கொள்ளலாம். மீன் மற்றும் கோழி வளர்ப்பு. கோழியின் எச்சம் மீனுக்கு உணவாக மாறும் வகையில் மீன்களை வளர்ப்பது நல்ல பலனை தந்துள்ளது. கோழி எச்சம் தானாகவே மீன் குட்டையில் விழும் வகையில் கோழி கொட்டகை அடித்தளத்தில் கம்பி வலைகளை பொருத்தி கோழி கொட்டகை அமைக்கப்பட்டது. கோழி எச்சத்தில் ஃபைட்டோ பிளாங்டன் என்னும் தாவர நுண்ணுயிரி மற்றும் ஜூ பிளாங்டன் என்னும் விலங்கு நுண்ணுயிரி வளர்கிறது. குறிப்பிட்ட மீன் வகைகள் குறிப்பிட்ட நுண்ணுயிரிகளை மட்டும் உண்டு வளர்கின்றன. எனவே மீன்களிடம் உணவு போட்டி ஏற்படுவதில்லை. ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பில் பயிர் சாகுபடியும் 20 சென்ட் பரப்பில் மீன் குட்டையும் அமைத்து அதன் மேல் 50 கோழிகளை வளர்க்கும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் மாற்றுப்பயிர், தொடர்பயிர் சாகுபடியிலிருந்து கிடைக்கும் வருமானத்துடன் மீன் மற்றும் கோழி வளர்ப்பில் இருந்து கூடுதல் வருமானமும் கிடைக்கும். மேலும் இத்திட்டம் நடைமுறை பயிர் திட்டத்தை விட அதிகமான ஆட்களுக்கு வேலைவாய்ப்பை தந்துள்ளது. கறவை மாடு வளர்ப்பு. ஒரு ஹெக்டர் நிலத்தில் பயிர் சாகுபடியுடன் 3 கறவை மாடுகளை வளர்க்கலாம். அதாவது ஒரே இடத்தில் 2 மாடுகள். கறவையில் இருக்கும் பொழுது ஒரு மாடு சினையாக இருக்குமாறு பார்த்து கொள்வதால் ஆண்டு முழுவதும் பால் உற்பத்தி இருக்கும். நடைமுறை சாகுபடியுடன் 3 கறவை மாடுகளை சேர்த்து வளர்த்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். கறவை மாடு வளர்ப்பதால் வீட்டிற்கு சத்தான பால் கிடைப்பதுடன் 12 டன் வரை சாணம் கிடைக்கும். அதை மட்க வைத்து வயலுக்கு உரமாக இடலாம் அல்லது மண்புழு உரம் தயாரிக்கலாம். இயற்கை எரு இடுவதால் மண் வளத்தை பாதுகாக்கலாம். கோழி வளர்ப்பு. துணை தொழிலாக 250 உயரின முட்டை கோழிகள் அல்லது இறைச்சி கோழிகளை வளர்க்கலாம். நாட்டுக்கோழிக்கு வீட்டிலுள்ள எஞ்சிய உணவுப் பொருட்களை பயன்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்ளலாம். உற்பத்தி செலவை குறைத்து அதிக லாபம் பெறலாம். ஒரு ஹெக்டர் நிலத்தில் நெல் சாகுபடியுடன் 5 பெண் ஆடுகள் மற்றும் 1 ஆண் ஆட்டை ஆழ்குளம் முறையில் வளர்ப்பதால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். காளான் வளர்ப்பு. காளான் சத்து மிகு உணவாகும். நம் வேளாண்மையில் கிடைக்கும் வைக்கோலை கொண்டு குறைந்த செலவில் காளான் உற்பத்தி செய்யலாம். நமது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு வளரக்கூடிய சிப்பி காளான்கள் மற்றும் பால் காளான்களை வளர்த்தால் கூடுதல் வருமானம் தரக்கூடிய சிறந்த குடிசை தொழிலாக குடும்பத்தினரோடு இதை செய்யலாம். ஒரு படுக்கையில் 350-450 கிராம் காளான் கிடைக்கும். அறுவடை செய்த காளான் 24 மணி நேரம் வரை கெடாமல் இருக்கும். உடனே விற்க முடியவில்லை என்றால் வெயிலில் உலர்த்தி உலர்காளானாக மாற்றிவிடலாம். இதை சமையலுக்கு 20 நிமிடம் முன் வெந்நீரில் இட்டால் மீண்டும் சதைப்பிடிப்புள்ள காளானாக மாறிவிடும். மண்புழு தயாரித்தல். மண்புழுக்கள் 1000 டன் ஈரமான பண்ணை கழிவுகளை 300 டன் உரமாக மாற்றும் திறன்மிக்கவை. மண்புழு உரத்தை தயாரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் காக்கலாம். வீணாகும் பண்ணை கழிவுகள் மற்றும் அங்கக பொருட்களை மறுசுழற்சி முறையில் எருவாக மாற்றி பயன்படுத்தலாம். எனவே விவசாயிகள் அவரவருக்கேற்ற வகையில் வேளாண் சார்ந்த துணை தொழில்களை தேர்ந்தெடுத்து ஒன்றுடன் மற்றொன்றை ஒருங்கிணைத்து கடைபிடிக்க வேண்டும். இதனால் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மிகவும் உயரும். மண்வளம் காத்து நீடித்த நிலையான வேளாண்மையை மேற்கொள்ளலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். நாளை 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் உரை வழங்குபவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள். மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் ரோஜா கூட்டம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

நேரம் 8:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையின் நிறைவாக வருவது டூயட் படப்பாடல்.

0: Mr. Kharge's statement was met with protest from the Treasury benches. Amid noisy scenes, the chairman adjourned the House till 2 p.m. When the House reassembled, Deputy Chairman Harivansh took up the introduction of the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026. He asked the Minister of State for Home Affairs, Nityanand Rai, to move for leave to introduce the bill. After the minister moved for leave for introducing the bill, the deputy chairman said that he has received notices from John Brittus of the CPIM, A.A. Rahim of the CPIM, V. Sivadasan of the CPIM and Santosh Kumar P. of CPI opposing introduction of the bill. He asked John Brittus of CPIM to speak on his notice. John Brittus said that the bill entirely relies on the statement of India's first president Rajendra Prasad but leaves out important portions of his speech. It suppresses the important constitutional context in which the state was made. Parliament cannot elevate a presidential statement into a bill. 76 years later, he said. He said that after several days of deliberations, the Constituent Assembly did not put the national song on the same footing as the national anthem. He said that the ruling party wants to polarize society through this bill. Speaking on his notice, objecting to the introduction of the bill, Santosh Kumar P. of CPI said that the bill is an attempt to distract attention from the students' agitation. After the statements by John Brittus and Santosh Kumar B., the deputy chairman asked the minister to introduce the bill. Introduction of the bill was approved by the House through a voice vote. After the introduction of the bill, the deputy chairman, amid the noisy scenes in the upper house, adjourned the house for the day. This is the fifth day in succession that the upper house has witnessed noisy scenes on the protest by students at Jantar Mantar on the issue of paper leak in NEET Medical College entrance examination. The opposition is protesting the brutal lathi charge on thousands of students protesting against the leak in the NEET exam and demanding accountability from the government in the matter. They are demanding the resignation of Education Minister Dharmendra Pradhan. Even as the government has said that it is ready for a discussion in the House on the leak in the NEET examination, the opposition has said that only after the Education Minister Dharmendra Pradhan resigns can a discussion be held. The deadlock between the government and opposition on the issue has in the last week led to repeated adjournments of the upper house, which was eventually adjourned for the day without conducting any business. That's all in Parliament Review.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் எத்தனால் E20 எனும் பசுமை எரிபொருள். எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி. நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார்.
3: எத்தனால் கலப்பு பெட்ரோல் திட்டம் இந்தியாவின் எரிசக்தி உத்தியின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. இதன் முன்னேற்றம், அறிவியல் மதிப்பீடு, படிப்படியான செயலாக்கம் மற்றும் அரசு, தொழில்துறை, ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கிடையான ஒத்துழைப்பை பிரதிபலிக்கிறது. இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளது, மாசு வெளியேற்றத்தை குறைத்துள்ளது, மேலும் விவசாயிகளுக்கு புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழி போல் ஒவ்வொருவரின் சிறிய முயற்சியையும் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாக அமைகிறது. அதுபோல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எரிபொருள் பயன்பாட்டை மேம்படுத்தவும் இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள எத்தனால் E20 கலப்பு பெட்ரோல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் E20 குறித்த பொதுமக்களின் தவறான புரிதலை போக்கவும் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் பி. முகமது ஜாஃபர் அலி. வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை வளமாக்குவோம் என்ற உயரிய நோக்கத்துடன் இன்று உலக நாடுகள் அனைத்தும் பசுமை ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி முன்னேறி வருகின்றன. அந்த வகையில் இந்திய அரசின் முக்கியமான பசுமை ஆற்றல் முயற்சிகளில் ஒன்றாக எத்தனால் E20 கலப்பு பெட்ரோல் திட்டம் திகழ்கிறது. இந்த எத்தனால் E20 கலப்பு பெட்ரோல் அப்படின்னா என்ன சார்?
4: இந்த எத்தனால் E20 ஆனது புதுமையான திட்டம் கிடையாது. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் 5%, 10% என்ற முறையில் அதை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். தற்பொழுது 20% கொண்டு வந்துள்ளார்கள். எத்தனால் பெட்ரோல் இரண்டும் ஒரு எரிபொருள். பெட்ரோல் ஆனது
3: மரபு சார்ந்த
4: எரிபொருள், ஃபாசில் ஃபியூல் என்பார்கள். இந்த பெட்ரோல் ஆனது

0: அது பயன்பாட்டிற்கு வரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்துகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய வெளிமண்டலத்தில் சேகரிக்கப்பட்டு தட்ப வெப்பநிலை மாறுபாடு அடைகிறது. இதை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எத்தனால் பயன்படுத்துவதால் வளிமண்டலத்தின் கார்பன் டை ஆக்சைடை அது சுழற்சி செய்து மறுபடியும் வெளிப்படுகிறது. இதனால் அதிக கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்துவதில்லை. இது சுற்றுச்சூழலுக்கு மிக பாதுகாப்பான ஒன்று.
1: ஒரு பசுமை எரிசக்தியாக இருக்கு.
0: பசுமை எரிசக்தியாக உள்ளது. மேலும் உலகளாவிய நாடுகள் அனைவரும் ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒருங்கிணைப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை நாம் குறைக்க வேண்டும், நெட் ஜீரோ என்ற கான்செப்டை நோக்கி நாம் அனைவரும் முன்னேற வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். நம் நாடு வந்து 2070 இந்த நெட் ஜீரோ கான்செப்டை அடைய வேண்டும் என்ற முனைவோடன் செயல்படுகிறது. இதனால் வேறு வேறு துறையில் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி,
1: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி,
0: எரிசக்திகள் பயன்பாட்டில் நாம் கொண்டு வருகிறோம். எந்தெந்த முறையில் நாம் கார்பன் டை ஆக்சைடை குறைப்போமோ அந்த முறையில் நாம் முறைகின்றோம். எத்தனால் என்பது அதில் ஒரு பங்கு. இதில்லாமல் எதிர்கால பயோடீசல்

0: சூழலுக்கு மிக பாதுகாப்பான ஒன்று.
1: ஒரு பசுமை எரிசக்தியாக இருக்கு,
0: பசுமை எரிசக்தியாக உள்ளது. மேலும் உலகளாவிய நாடுகள் அனைவரும் ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒருங்கிணைப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை நாம் குறைக்க வேண்டும், நெட் ஜீரோ என்ற கான்செப்டை நோக்கி நாம் அனைவரும் முன்னேற வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். நம் நாடு வந்து 2070 இந்த நெட் ஜீரோ கான்செப்டை அடைய வேண்டும் என்ற முனைவோடன் செயல்படுகிறது. இதனால் வேறு வேறு துறையில் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி,
1: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி,
0: எரிசக்திகள் பயன்பாட்டில் நாம் கொண்டு வருகிறோம். எந்தெந்த முறையில் நாம் கார்பன் டை ஆக்சைடை குறைப்போமோ அந்த முறையில் நாம் முறைகின்றோம். எத்தனால் என்பது அதில் ஒரு பங்கு. இதில்லாமல் எதிர்கால பயோடீசல் என்பது வரும். ஸோ எனவே இது வந்து ஒரு மாற்று எரிசக்தி, இயற்கையாக தாவரவியலாக வந்த எரிசக்தியாக இருப்பதால் கார்பன் டை ஆக்சைடு சுழற்சியை அது குறைக்கிறது. அதனால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம்,
1: சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பசுமையான எரிசக்தி, எந்த ஒரு பின்விளைவுகளும் ஏற்படுத்தாத இருக்கும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்தது இந்த எத்தனால் E20 பெட்ரோல் கலப்பு, இது வந்து மத்திய அரசு இதை கொண்டு வந்திருக்கதான முக்கிய காரணம் என்ன சார்?
0: அதாவது நாம் பெட்ரோலில் எத்தனால் 30% வரை நாம் பயன்படுத்தும், அப்படி பயன்படுத்தும் போது அந்த என்ஜினை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது வந்து அறிவியலால் நிரூபிக்கப்படுற ஒன்று,
1: எந்தவித பாதிப்பும்
0: ஏற்படுத்தாது. இந்த காரணத்தால் மற்றும் வேறு சில காரணிகளால் சுற்றுச்சூழல், அந்நிய செலவாணி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் இவையெல்லாம் சேர்ந்து எத்தனால் கலவையானது மிகவும் இன்றியமையாக அமைகிறது.
1: இப்போ வந்து இந்த 30% வரைக்கும் கலக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இருசக்கர வாகனத்தில் அந்த இன்ஜின் மாற்றமும்
0: தேவையில்லை.
1: இந்த இன்ஜினோடையே இந்த பெட்ரோல் வந்து செயல்படும்.
0: இதுக்கு அதிகமாகவும் கலக்கலாம், அதை வந்து ஃபிளக்சி ஃபியூல் என்று சொல்வார்கள். 100% எத்தனாலாலையும் நாம் இன்ஜினை பயன்படுத்த முடியும். அதற்கு சில மாற்றங்கள் தேவை. இந்தியாவில் அந்த அளவுக்கு உற்பத்தி பெருகுமானால் அதை நோக்கியும் நாம் பயணிக்கலாம்.
1: எத்தனால் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் போது இதனோட பயன்பாடு இன்னும்
0: அதிகரிக்கும்.
1: இப்ப எத்தனால் அப்படின்னா என்ன சார், அது எதுல இருந்து தயாரிக்கிறாங்க?
0: எத்தனால் என்பது ஒரு வேதிப்பொருள், எல்லோருக்கும் தெரியும். சர்க்கரை ஆலையில் இருந்து இதை உற்பத்தி செய்கிறார்கள். ஸோ இது வந்து சர்க்கரை ஆர் கார்போஹைட்ரேட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அதிகமாக அது சர்க்கரையிலிருந்து வருவதால் நாம் சர்க்கரை ஆலையில் இருந்து எத்தனால் வருகிறது என்று நம்புகிறோம். ஆனால் எந்தெந்த தானியங்கள் கார்போஹைட்ரேட் வகையை சேர்ந்தனவோ அவை எல்லாம் எத்தனாலாக மாறும் தன்மை கொண்டவை. ஃபார் எக்ஸாம்பிள், அரிசி, பார்லி, கோதுமை, உருளை இவையெல்லாம் கார்போஹைட்ரேட் நிறைந்த
1: விவசாய பொருட்கள் அனைத்திலும்,
0: கார்போஹைட்ரேட் நிறைந்த விவசாய பொருட்கள் அனைத்தும் அதை ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனாலாக மாற்றலாம். ஆனால் இந்திய அரசாங்கம் உணவு உற்பத்தியான தானியங்கள் எத்தனாலாக மாற்றக்கூடாது என்ற ஒரு கொள்கையுடன் முனைவதால் தற்போதைய நிலையில் இது மாற்றுவதில்லை. ஆனால் அயல் நாடுகளில் மக்காசோளம் உணவுப் பொருட்கள் இருந்து எத்தனால் உற்பத்தி செய்வது வழக்கம்.
1: மாவுச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் எத்தனால் பயன்படுத்த முடியும். ஆனால் நம் நாட்டில் வந்து சர்க்கரை, அதாவது நம்ம கரும்புலேருந்து மட்டும்தான் அதிகமாக நம்ம எத்தனால்
0: பயன்படுத்துகிறோம். அதுவும் தற்பொழுது அரசாங்கமானது பயன்படுத்த முடியாத உணவு தானியங்களை எத்தனாலுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு விதிவிலக்கு கொடுத்து அதிலிருந்து எத்தனால் தயாரிக்கிறோம்.
1: இப்போ நம்ம எத்தனால் வந்து இந்த விவசாய பொருட்கள்லேருந்து கூட நம்ம தயாரிக்கலாம்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து இந்த எத்தனால் வந்து எரிசக்திக்கு மட்டும் பயன்படுது அப்படின்னு இல்லாமல் விவசாயிகளுக்கும் இப்போ நிறையா பயன்படுது அப்படி தானே சார் இது? அப்போ விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பயன்கள் கொடுக்குறது?
0: அதாவது ஒரு டன் அரிசி நாம் கொள்முதல் செய்தால் ஒரு டன் அளவுக்கு தாவர கழிவுகள் பெருகும். அதில் 30% 40% வரை கார்போஹைட்ரேட் இருப்பதால் அதை எத்தனாலாக மாற்ற முடியும். அப்படி பார்ப்போமேனால் நம்முடைய இந்தியாவில் லட்சக்கணக்கான டன் விவசாய கழிவுகள் உற்பத்தியாகின்றன. அவை அனைத்தும் எத்தனாலாக மாற்ற டெக்னாலஜி இருக்கிறது. ஆனால் அவை சற்று எக்ஸ்பென்சிவ், விலை அதிகமாக இருக்கிறதால் மக்கள் அதை தற்பொழுது பின்பற்றவில்லை. ஆனால் நம்முடைய தேவை அதிகரிப்பதாலும் ஆராய்ச்சி வளம் பெற்றாலும் அத்தகைய டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு எத்தனால் உற்பத்திக்கு கை கொடுக்கும்.
1: அப்போ எத்தனால் பயன்பாடு வந்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு.
0: கண்டிப்பாக.
1: இப்போ இந்த எத்தனால் கலப்பு பெட்ரோல் பற்றி நம்ம சொல்லும்போது இது ஒரு பசுமை எரிசக்தி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இதோட என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுல?
0: எரிசக்தியுடன் கலந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைப்பதுதான். உலகில் எல்லோருடைய கோட்பாடமாக இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு எத்தனால் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைட் நாம் குறைக்கின்றோம். ஒரு லிட்டரில் 200 ml எத்தனால் நீங்கள் கலந்தீங்கனால் 200 ml பெட்ரோல் பயன்பாட்டை நாம் குறைக்கிறோம். அந்த பெட்ரோலினால் உற்பத்தியான கார்பன் டை ஆக்சைட் நாம் வளிமண்டலத்தில் குறைக்கின்றோம்.
1: எத்தனால் E20 பெட்ரோல் கலப்பு அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அனைத்து இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனமும் பயன்படுத்த முடியுமா, இல்லை ஏதாவது விதிவிலக்கு இருக்கா இதுக்கு தான் பயன்படுத்தணும்னு?
0: இது அனைத்து வாகனங்களையும் பயன்படுத்தலாம்.

0: நாம் அந்த விகிதத்தை எக்ஸீட் பண்ணும்போது 30% மேல் சென்றால் வாகனத்தில் இயந்திர மாற்றுதல் தேவைப்படும்.
1: இப்போ இந்த மாதிரி நம்ம E20 பெட்ரோல் பயன்படுத்துறதுனால இப்போ வாகன ஓட்டிகளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா? பயன்படுத்த வேண்டிய விதங்கள் ஏதாவது புதுசாக இருக்குமா?
0: குறிப்பிடும்படியான ப்ரிகாஷன்ஸ் தேவையில்லை. ஆனால் மக்கள் வெளிப்படையாக சில பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள், மைலேஜ் குறைகிறது அல்லது வண்டி பிரேக் டவுன் ஆகிறது என்று. அவை அனைத்தும் மற்ற காரணிகளால் ஏற்படுபவை. எத்தனால் பிளண்ட் பண்ணுறதால் ஏற்படுவது
1: கண்டிப்பாக கிடையாது.
0: எத்தனால் என்ற ஒரு வேதிப்பொருள் தூய்மையாக கிடைப்பது அரிது. அதாவது தூய்மை என்றால் 99.9 விழுக்காடு தூய்மையான எத்தனால் பெறுவது மிகவும் அரிது. அப்படி பெறப்பட்டால் அதை உற்பத்தி செய்யும் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாசற்ற சூழ்நிலை கொண்டு வருவதற்காக அதிக செலவு செய்து எத்தனால் கலக்கிறது. இதனால் அரசாங்கத்துக்கு ஏதோ லாபம் கிடையாது. எத்தனாலை ரெண்டு வகையாக பிரிப்பார்கள், ஹைட்ரஸ் எத்தனால், நீர் கலந்த எத்தனால், அன்ஹைட்ரஸ் எத்தனால். உலக நாடுகளில் இப்பொழுது E20, E10 என்ற கலவையில் அன்ஹைட்ரஸ் நீர் இல்லாத எத்தனாலை பயன்படுத்துகிறோம். அதிகபட்சமாக 0.4 விழுக்காடு தான் அதில் நீர் இருக்க வேண்டும். நார்மலாக கிடைக்கிற எத்தனால் வந்து ஹைட்ரஸ் எத்தனால், அதில் 4 விழுக்காடு நீர் இருக்கும். எத்தனால் நீர் கலவையானது கண்ணுக்கு தெரியாத ஒரு கலவை. அதில் 4 விழுக்காடு இருக்கிறதா, 6 விழுக்காடு இருக்கிறதா, 10 விழுக்காடு இருக்கிறதா என்பதை பார்ப்பது கடினம். யாரேனும் இதில் நீரை கலந்து எரிபொருளாக கொடுத்திருந்தால் அந்த இயந்திரங்களில் பிரச்சனை வந்திருக்கும். அரசாங்கம் வழியாக வரும் எத்தனால் கலவையில் அன்ஹைட்ரஸ் எத்தனால் பயன்பாட்டில் இருப்பதால் பிரச்சனை வர வாய்ப்பில்லை.
1: அதன் மூலம் வாகனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்போ இந்த E20 பெட்ரோல் வாகனத்தின் செயல்திறன் அல்லது மைலேஜில் மாற்றம் வருது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க. அது ரொம்ப அளவுக்கு அதோட தாக்கம் இருக்குமா?
0: ரொம்ப அளவுக்கு தாக்கம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோலில் ஒரு 45 மெகா ஜூல்ஸ் எரித்திறன் இருக்கிறது, எத்தனாலில் 29.6 மெகா ஜூல்ஸ் எரித்திறன் இருக்கிறது. நாம் எரித்திறனை மட்டும் கொண்டு மைலேஜை கணக்கிட வேண்டும் என்றால் 20% எத்தனால் தான் நாம் இதை கலக்கிறோம். அதில் 3% தான் எரித்திறன் குறையும். 3% கிடையாது, இந்த 3 மெகாஜூல்ஸ் தான் குறையும். அதில் நாம் மைலேஜ் குறையிறதுக்கு வந்து 50 கிலோமீட்டர் வாகனத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் குறையலாம். இது வந்து ஒரு தியட்டிக்கலாக நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக அது அந்த அளவுக்கு தாக்கம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எத்தனால் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டட் ஃபியூல் சொல்வார்கள். இதில் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகம். அதோடைய கம்பஷன் ப்ராப்பர்ட்டியையும் வெளிப்படும் மாசு திறனையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மைலேஜ் ஆனது எரிபொருளை மட்டும் சார்ந்தது கிடையாது. அது காற்று கலக்கும் திறன், அதில் ஆக்சிஜன் இருக்கும் திறன், இயந்திரத்தின் திறனை பொறுத்து தான் மைலேஜ் அமையும். இதை கலந்ததால் உடனே மைலேஜ் குறையும் என்று சொல்லுவதும் தவறானது.
1: அப்போ மைலேஜ் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பும் தாக்கமும் இல்லை. ஆனால் இதனால் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப அதிகம்,
0: ரொம்ப அதிகம். விவசாயிகளுடைய பொருளாதாரம் அதிகம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருக்கிறது, நாம் நெட் ஜீரோவை நோக்கி நகர்கிறோம். 2070 நெட் ஜீரோ என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு போக வேண்டும் என்ற ஒரு கடமையில் இருக்கிறது. இது வந்து கடமை, எல்லா நாடுகளும் தானாகவே ஏற்கொண்ட கடமை. அதில் இந்தியா முன்னோக்கி உள்ளது. நிறைய மாற்று எரிசக்தி, மாற்று எலக்ட்ரிசிட்டியை இன்வால்வ் பண்ணுகிறோம். இதனால் உலக சீனரியாவில் நாம் வந்து சரியான பாதையை நோக்கி செல்கிறோம். மற்ற அயல் நாடுகளில் இது சர்வசாதாரணமாக இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டில் உள்ளது.
1: இப்போ நீங்கள் அது சொன்னதுனால அந்த கேள்வி இருக்குது சார். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த E20 கலப்பு பெட்ரோல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்கா, இல்லை வெளிநாடுகளில் எந்தெந்த நாடுகள் இது பயன்படுத்துகிறாங்க?
0: இந்தியாவில் ரொம்ப லேட்டாக வந்ததுன்னு சொல்லலாம். உலகத்தில் பிரேசில் என்ற நாடு வந்து அங்கு பெட்ரோல் வாகனம் பார்ப்பது அரிது அப்படின்வார்கள். அந்த அளவுக்கு எத்தனால் பயன்பாட்டில் உள்ளது. அவர்கள் இரண்டு விதமாக பிரிப்பார்கள், பிளெண்டட் வெஹிக்கிள்ஸ் என்பார்கள், அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள் என்பார்கள். ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள் 95% வரை எத்தனால் பயன்பாட்டில் பண்ணுகிறார்கள். பிளெண்டட் ஃபியூல் 30%, 27% அவர்கள் எத்தனால் பயன்பாட்டை பண்ணுகிறார்கள். இதே மாதிரி அமெரிக்கா USAவிலும் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அவைலபிள் இருக்கிறது.
1: எத்தனால் கலப்பு பெட்ரோல் அனைத்து பெட்ரோல் நிலையங்களும் கிடைக்குதா சார்? எங்கெங்கெல்லாம் கிடைக்குது?
0: தற்பொழுது ரிஃபைனரிஸுக்குத்தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. நீங்கள் உற்பத்தி நிலையில் நீங்கள் இதை கலக்க வேண்டும் என்று. அப்படி இருப்பதால் எல்லா பெட்ரோல்களிலும் எத்தனால் கலவை கலந்ததோடு தான் வரும். ஸோ தனியாக எத்தனால் கலந்தது எத்தனால் கலக்காத பெட்ரோல் என்று வருவதில்லை. ரிஃபைனரியில் அது உற்பத்தி நிலையில் எத்தனால் வந்து கலக்கப்படுகிறது.
1: இப்போ இந்த எத்தனால் பயன்பாடு குறித்து பொதுமக்களிடம் ஒரு தவறான புரிதல் இருக்குது.
0: முதலில் மாற்றம் என்று வரும்பொழுது மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தில் இருப்பார்கள், இதனால் தான் எனக்கு வந்து தீங்கு நடந்தது அப்படின்னு. அறிவியல் பூர்வமாக எத்தனால் என்பது ஒரு எரிசக்தி. தூய்மையான எத்தனால் நாம் பயன்படுத்தினால் எந்த மாற்றமும் நம்முடைய வண்டி என்ஜின்களில் பண்ண தேவையில்லை. அது முற்றிலும் சேஃபாக இருக்கும்.
1: வேற ஏதேனும் கலப்படம் இருக்கும் போது அந்த
0: இதில் இது கலப்பிடம் என்பது தண்ணீர் மட்டும்தான் கலப்பிடம். இதில் அரசு

0: அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை எப்படி ஆராய்வது, எப்படி ஆய்வு செய்வது? ஒருத்தர் வந்து வேணுமென்றே தண்ணீர் கலந்துவிட்டால், கலப்படம் செய்துவிட்டால் அதை நாம் எப்படி ஆய்வு செய்வது என்ற விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் அரசாங்கம் கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோல்னால வந்து நம்ம சுற்றுச்சூழல் வந்து பெரிதளவில் பாதுகாக்கப்படுது. ரொம்ப ஒரு நல்ல அழகான கருத்துக்கள். இப்போ இந்த எதிர்காலத்தில் எரிசக்தி தன்னிறைவு, அதாவது வாகனங்களுக்கான எரிபொருள் அப்புறம் வண்டிகளுக்கான எரிபொருள் இது எல்லாத்துக்குமே எரிசக்தி தன்னிறைவு கிடைக்கிறதுக்கு இந்த E20 எவ்வளோ முக்கியமாக கருதப்படுது?
0: E20 என்பது அந்த தன்னிறைவுக்கான ஒரு பங்கு தான். மற்ற விதத்திலும் நாம் இதில் பங்கு கொள்ள வேண்டும். E20 எத்தனாலானது விவசாயிகளுடைய ஆதரவுடன் வரும் ஒரு எரிசக்தியாக இருக்கிறது. மற்றும் இன்றியமையாத எரிசக்தி வந்து பயோடீசல். இது கார்போஹைட்ரேட் கொண்ட தானியங்கள் காய்கறிகளிலிருந்து எத்தனால் இருக்கிறோம். எண்ணெய் சார்ந்த பொருட்களிலிருந்து நாம் பயோடீசல் எடுக்கலாம். மறுபடியும் அந்த எண்ணெய் சார்ந்த பொருட்கள் வந்து உணவு வகையில் சாரும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், இதை நம்ம அரசாங்கமானது உணவுப் பொருட்களை எரிசக்தியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு, செல்ஃப் கட்டுப்பாடு இருக்கிறதால் நாம் அந்த ஆராய்ச்சியும் அதிகமாக செய்ய முடியவில்லை. ஆனால் உணவிற்கு பயன்படுத்தாத எண்ணெய்கள், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், பொங்காமியா எண்ணெய் மற்றும் செற்றுப்பா எண்ணெய், இந்த எண்ணெய் வகைகளிலிருந்து பயோடீசல் கொண்டு வரலாம். அது டீசலில் கலவை செய்யலாம். டீசல் பயன்பாடு இந்தியாவில் அதிக அளவில் இருக்கிறது. அதிலும் நாம் கணிசமான அளவு பசுமை ஆற்றல் கொண்டு வரலாம். நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது எத்தனாலும் பயோடீசலும் மாசுத்தன்மை குறைந்த எரிபொருள். பயோடீசல் என்பது டீசலோட மாசுத்தன்மை குறைந்த எரிபொருள். எத்தனால் பயன்பாடு என்பது பெட்ரோல் பயன்பாட்டை விட மாசுத்தன்மை குறைந்த எரிபொருள். நம்மளுக்கு மைலேஜ் ஓரளவுக்கு குறைந்தாலும் இதற்கான
1: பயன் சுற்றுச்சூழல் அதிகமாக
0: இருக்கிறது.
1: ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இப்போ இந்த E20 பெட்ரோல் குறித்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மைலேஜ் குறைவு மட்டும் சொன்னீங்க, இது மட்டும்தான் இருக்கா இல்ல வந்து வேற ஏதாவது தவறான புரிதல் பொதுமக்கள் இருக்கா?
0: இப்போ நாம் எத்தனால் பயன்பாட்டில் கொண்டு வரும்பொழுது நம்மை அறியாமல் அதில் தண்ணீர் அளவு கணிசமான அளவு வருகிறது. இந்த நீரின் அளவு ஒரு கணிசமான அளவை விட அதிகமாக செல்லும் பொழுது எத்தனால் கலந்த தண்ணீரானது ஒரு வீரியமிக்க கரைப்பொருள், வீரியமிக்க சால்வண்டாக மாறி அது மற்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது. எத்தனாலில் தண்ணீரின் அளவு குறைவாக இருக்கிறது நிரூபிக்கப்பட்டால் இந்த பிரச்சனை சால்வ்
1: வாய்ப்பில்லை.
0: இதுதான் ஏன் நாம் திருப்பி சொல்கிறோம் என்றால், ஒன்று அதனுடைய எரிசக்தி திறன் குறையும். தண்ணீர் அளவு எந்த அளவுக்கு தண்ணீர் உள்ள இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறையும். அதுக்கப்புறம் அரிப்பு ஏற்படுகிறது. இதுதான் மெயின் ரீசன். அவங்க வந்து எத்தனால் வாட்டர் வந்து பெட்ரோல் டேங்கிலும் கார்போஹைட்ரேட்டிலும் அரிப்பு ஏற்படுத்துகிறது, கம்பஷன் என்ஜினில் தாக்கம் ஏற்படுத்துகிறது சொல்கிறார்கள். நீருடன் கலந்து அது இருக்கும்பொழுது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்.
1: தவறாத பயன்படுத்தி,
0: ஆனால் அது அந்த அளவு குறைவாக இருந்தால் தாக்கம் இருக்காது. அதுக்காக தான் நாம் வந்து மிக கவனமாக அரசாங்கம் எத்தனாலில் நீரின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவ்வளோ அழகாக நம்ம எத்தனால் பற்றி நம்ம பேசணும், எத்தனால் எப்படி கிடைக்குது, இதனால் விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைக்குது, எல்லாமே அழகாக சொன்னீங்க சார். பொதுவாக இந்த E20 கலப்பு பெட்ரோல் குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நேயர்களுக்கு?
0: நம் இந்தியாவானது விவசாய நாடு. நம்முடைய விவசாய பொருளாதாரம் மேம்படுத்த வேண்டும் என்றால் இந்த பயோ எத்தனால், பயோடீசல் என்ற எரிசக்தியை நாம் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். மேலும் இந்திய விவசாயம் என்பது அதிக அளவு யூரோப்பியன் லெவல், அமெரிக்காவை லெவலில் சயின்டிஃபிக்காக நடைபெறுகின்ற ஒரு தொழில் கிடையாது. இது என்ன சொல்வதென்றால், நாம் இன்னும் அறிவியல் சார்ந்த முறையில் விவசாயம் செய்யும் பொழுது இதே ஃபார்மிங் லேண்ட், விவசாய நிலத்தை அதிகப்படுத்தாமல் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். நம்முடைய உற்பத்தி வந்து அதிக எஃபிஷியண்டாக இல்லை. நாம் அறிவியல் சார்ந்த உற்பத்தியை, வெஸ்டர்ன் யூரோப்பியன் டெக்னாலஜி, அமெரிக்கன் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம் உற்பத்தியை மேம்படுத்தும் பொழுது இன்னும் நம்முடைய உற்பத்தி பெருகும். அதிலிருந்து எத்தனால் பயிரிதலுக்கான தேவையான ஃபீட் ஸ்டாக் கிடைக்கும், மூலப்பொருட்கள் கிடைக்கும். நாம் வந்து அதை அதிக அளவில் உற்பத்தி செய்து பயன்படுத்தலாம்.
1: இந்த மாதிரி அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும்னால வந்து விவசாயிகளோட பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் நாடும் சுபிக்ஷமாக இருக்கும். மாசு கட்டுப்பாடு இருக்கிறதுனால
0: நாம் இவ்வளவு டிலே நேரம் எடுத்து இந்த கலவையில் வந்ததே இதே காரணம். நம்மளுடைய உணவு உற்பத்திக்கு இது தீங்கு விளைவிக்கூடாது என்று பயந்து இதை நாம் அடாப்ட் பண்ணாமல் இருந்திருக்கிறோம். தற்பொழுது நாம் உலக அளவில் கடமைப்பட்டுள்ளோம். நாம் வெளிப்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடு அளவு, நாம் குறைக்கும் கார்பன் டை ஆக்சைடு அளவு ரெண்டும் சமமாக வர வேண்டும். அப்பொழுதுதான் பிளஸ் மைனஸ் ஜீரோ என்று கணக்கில் வரும்.
1: அந்த எத்தனால் பயன்பாடு வந்து அந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவோம், வளமான தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவோம் என உறுதி எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது எத்தனால் E20 எனும் பசுமை எரிபொருள்.

0: எரிபொருளில் எத்தனால் பயன்பாடு குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்றார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி. நேர்முகம் கண்டவர் எம் சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:48:25. திரை இசை கேட்கலாம்.

0: இதுவரை திரைசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புகாரெஸ்டில் திரு ஈலியி போலோஜானை சந்தித்து வர்த்தகம், முதலீடுகள், தூய எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்திக் கொள்வது குறித்து பயனுள்ள விவாதம்

திட்டங்களை மேற்கொண்டார். தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லி மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி கடற்கரை சாலையை போலீசார் பேரிகார்டு வைத்து மூடியுள்ளனர். கடற்கரை சாலையிலிருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர். புதுச்சேரியில் போதையில்லா இளைய பாரதம் என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான இளையோர் கலை பண்பாட்டு போட்டிகள் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் முன்முயற்சியின் கீழ் நாட்டு நலப்பணி திட்டத்துடன் இணைந்து இப்போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியில் பட்டப்படிப்புகள் மற்றும் பட்டயப் படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு இக்கல்லூரியில் BA தொழில்முறை ஆங்கிலம் படிப்பு புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் மலைப்பாதையில் சென்ற வாகனம் மீது பாறை உருண்டு விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு துயரம் வெளியிட்டுள்ளார். இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் தையல்காரன். மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலய 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியாலே 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 9:41 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் தாலாட்டு பாடவா. சங்கீத வானிலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது இவன் படப்பாடல்.

0: கேட்ட பாடலின் படம் பாலும் பழமும், ஒழித்தது டி எம் சவுந்தரராஜன், பே சுசிலா குரல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 10:13:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

பார் மகளே பார். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள். மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனை தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 10:23:40 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

0: டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் தபால்காரன் தங்கை.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனா

கப்பலோட்டிய தமிழன். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல்கள். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 10:43:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

கேஜே யேசுதாஸ் பி சுசீலா குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் உலகம் சுற்றும் வாலிபன். தேன்மழையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் பாத காணிக்கை.

நேரம் 11:05. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தாசேந்தர்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு தொடர்ச்சி வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள் அமைப்பு எபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பெண்களின் எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்பு படி மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பாரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அவசர கால முன்னெச்சரிக்கை. நெறிப்படுத்துவர் மலர்விழி அவர்கள். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சி தஞ்சாவூர் சம்பந்த ஓதுவார பாடியுள்ள தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள், மாணவர் எஸ் மோகன்ராம். 2:55 வானில் அறிக்கை சென்னேஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4:00 கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த் அவர்கள். 5:00 இளைய பாரதம் நேரலை நிகழ்ச்சி நெறிப்படுத்துகிறார் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறுக்கிளிகள் கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் தாலுகா ராஜேந்திர சோழகம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 குழவர் உலகம் நிகழ்ச்சியில் கொடி வகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் உரை வழங்குபவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வே பிரேமலக்ஷ்மி அவர்கள். மெலிசை வேளாண் செய்திகள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை அகில பாரத இசை நிகழ்ச்சி அதித்தி பானர்ஜி அவர்களின் பாட்டு இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி புனே. நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள். 7:15 முதல் பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவு கூற கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களே, புதுவை வானொலியின் மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 தொடங்கும். இப்பொழுது நிலையத்தின் நேரம் 11:10 22:00. ஜெய்ஹிந்த்.

54, 55, 56, 57 seconds. Second make 5 hours, 10 minutes, 12, 13.